எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரப்பத மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 7 2026 ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: நாளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934 அதிகாரம் சூது.
1: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்.
0: பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934 அதிகாரம் சூது.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.
0: நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து ஒரு புது நாளாக தொடங்கணும், புத்துணர்ச்சியோடு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சிகளை நம்ம போயிடலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஔவையார் மற்றும் சண்முகத்துடைய வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடல் வருது. கேட்டு அணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சுசிலாவுடைய குரல்ல அற்புதமான பாடல் ஒன்றை கேட்டு முடிச்சோம். நேர்மை போது 6:13 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கரனுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் குரல்ல கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

தவசிலன் வரிகளில் கே வீரமணியோடைய இசையில் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:22 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தென்கட்சி பார்த்திசாமி உடைய பாரதிசாமி உடைய வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பாடல் வருது. சோழமங்கலம் சகோதரிகள் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வெற்றிவேல் முருகனுக்கு, வீராயுதன் ஆதனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சங்கரனார் மைந்தனுக்கு, ஞானவேல் குமரனுக்கு, கார்த்திகையின் பாலனுக்கு, கந்தசாமி நாதனுக்கு, பழனிமலை முருகனுக்கு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வாரஸ்ரீயுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:33 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரத்துடைய குரல்ல வருது. கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பிரியா சகோதரிகள் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:44 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டி ஏ கல்யாணத்துடைய இசையில ஏ பி கோமலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கே ராமமூர்த்தி இசையில் அன்வர் அலி பாதுஷ் குரலில் அற்புதமான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இப்போ இருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராமானுஜத்துடைய இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் தான் வருது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கலிகாலம்னு இப்போதைய காலத்தை சொல்கிறாங்க. நாகரீக வாழ்க்கைன்னும் சொல்லப்படுது. மனிதன் இன்றைய காலத்தில் அனைத்தையும் சாதிக்கும் திறமை பெற்றவன். ஆனால் அவன் தடுமாறும் ஓர் இடம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பழக வேண்டும், இதில் தான் சிரமப்படுறான். இதற்கு அவன் முதலில் செவிசாய்க்க வேண்டியது நமது நாட்டின் மகான்களின் உபதேசங்களுக்கு தான். நாம் அனைவரிடமும் அன்பாக மரியாதையுடன் பழக வேண்டும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் வலியுறுத்துவார். ஒரு சிலரிடம் இடைவெளி பராமரித்து தள்ளி நிற்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். எப்போதும் மிக மிக ஜாக்கிரதையுடன் பழகுவதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள்னு குறிப்பிட்டிருக்கிறார் பரமஹம்சர். முதல்ல செல்வதனமிக்கவர்கள், பணபலம் செல்வாக்கு அதிகமுள்ளவர்கள் என்பதால் அவங்க என்ன வேணும்னாலும் செய்வார்கள். அதனால் அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகணும், அல்லது அவர்கள் சொல்லுவதை கேட்டு சரி ஆமா அப்படிங்கணும். அடுத்தது குடிகாரர்கள், நீங்கள் அவரை தொந்தரவு செய்தால் அவர் உங்களை காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார் ரத்தினமையா. அதற்கு மாறா அவரிடம் குசலம் விசாரிக்கணும். என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டால் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு சந்தோஷத்துடன் ஐக்கியமாகி விடுவார். 3வது காளை மாடு, அது உங்களை முட்டை வரும்போது ஏதாவது ஒரு சப்தம் செய்து ஆசுவாசப்படுத்தி அதனை சமாதானப்படுத்தணும். அடுத்தது நன்றியுள்ள பிராணி நாய், அது உங்களை கண்டு குலைக்கவோ கடிக்கவோ வரும்போது ஓடக்கூடாது. அப்படியே ஓரிடத்தில் நின்று விசில் அடித்து சத்தம் கொடுத்து அதை சமாதானப்படுத்தணும். 5வது பாம்பு போன்ற விஷத்தன்மை உடைய மக்கள், அவர்களின் விஷத்தை முறிக்க நாம் நிறைய பாடுபடணும். இல்லைனா பழிக்கு பழி என்ற எண்ணம் மேலோங்கும். அதனால் அவர்களிடமிருந்து எட்டி இருப்பது தான் உசிதம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவுறுத்துகிறார். அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிரமம் உண்டாகாதுங்கிறார். இது நமது பழக்க வழக்கத்துக்காக சொன்னது. நமது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சில நடைமுறைகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்ன அவை? பசிக்கும்போது மட்டுமே சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கணும். பசிக்கும்போது எந்த உணவை சாப்பிட்டாலும் எளிதாக ஜீரணமாகும். உணவை நிதானமாக மென்று சாப்பிடணும். தரையில் அமர்ந்து சாப்பிடணும். கைவிரல்களால் அள்ளி சாப்பிடணும். உங்கள் உணவு ஜீரணத்துக்கும் விரல்களுக்கும் தொடர்பு இருக்கு. இயற்கை உணவு காய்கறி பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ரத்தினமையா, தினமும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு சிறுவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக தனிமையில் கழிக்கணும். தொலைக்காட்சி பார்ப்பதை அறவே நிறுத்துங்கன்னா நம்மளை நீங்கள் மேலே கீழே பார்ப்பீங்க. அதற்கு பதிலாக தொலைக்காட்சியில் செலவிடும் நேரத்தை குறைத்து புத்தகம் படிக்கணும். தினமும் ஒரு 15-20 நிமிடம் நடைப்பயிற்சி போகிறது நல்லது. உடற்பயிற்சிக்காக அல்ல, மன அமைதிக்காக. நாம் யாரையும் யாருடனும் ஒப்பிடக்கூடாது. அவர்களது பாதை பயணம் வேறு, நம்முடையது வேறு. முடிந்தவரை நமது உழைப்பை வெளிப்படுத்தணும். நிறைய உழைக்கணும். கடந்த காலத்தை மறந்து விடணும். நிகழ்காலத்துக்கு வந்துடணும். குறுகிய கால இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்கக்கூடாது. வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

மழைத்துளி உயிர் துளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல்.

0: போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில்
3: நேரம் காலை 7 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, அடா திங்கக்கிழமை வந்துருச்சா, நல்லா லீவு, நல்லா தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த திங்கக்கிழமை வந்து நம்மளை எழுப்பி விட்டுறதே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த வாரத்தில் வந்து நமக்கு இன்னொரு ஜாலியான ஒரு மொமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 2 நாள் வேலைக்கு போனால் போதும், 2 நாள் ஸ்கூலுக்கு போனால் போதும், மறுபடியும் வந்து புதன்கிழமை நமக்கு வந்து ஒரு லீவ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு 2 நாள் இந்த பக்கம், ஒரு 2 நாள் அந்த பக்கம் இருக்கிறனால இந்த வாரம் அப்படியே ஜாலியாக போகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் எழுந்து அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி கூடவே வந்து நம்முடைய எஃப்எம் ரெயின்போவை நீங்கள் டியூன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணால் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான பல தகவல்களையும் சூப்பரான பாடல்களையும் வழங்குறதுக்காக நாங்களாம் வந்து தொடர்ந்து உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்கோம் இல்லையா. அதில் காலையிலேருந்து இரவு வரைக்கும், இரவுலேருந்து காலையில் வரலையும் அந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் மாற்றி மாற்றி பார்க்குற மாதிரி வந்து நம்மளுடைய ரேடியோவும் அப்படியே தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் வந்து என்னால் ரேடியோ வச்சு கேட்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சேனல்ஸுமே வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி இருக்குது சுட சுட அப்படின்னா, இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் இருக்குது, அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான். ஒரு மாநிலத்திலேருந்து இந்த மாநிலத்தை வந்து பிரித்தாங்க, அது எந்த மாநிலம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே தாராளமாக போயிட்டு பதிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பாடல், சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து தான், ஏர்ஹுமான இசையில் வைரமுத்து வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:10 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அதாவது வந்து இசை என்னதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கேட்கறது மட்டும்தானா இல்லை பாடுறது மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. அதையும் தாண்டி என்னெல்லாம் இருக்கு இசையாக நம்ம வந்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடலை வந்து நிகழ்ச்சியோட தொடக்கமாக வந்து கேட்டுட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட கடைசியாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் எந்த மாநிலம் அப்படின்றதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நம்மளுடைய நேயர்கள் அப்படியே அற்புதமாக பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, தமிழ்மொழி நலமா இருக்கேன். அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையிலிருந்து நான் அன்பு ராணி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மாலைதேவி அருணாச்சலம், வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் சென்னை அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய காலை. டக்குன்னு பேரெல்லாம் போட்டதுமே வந்து என்னடா அது, வேற ஏதோ ஷோ பேர்லாம் போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நிரேஷ் அவர்கள், வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தம்பி. அடுத்ததா போரூர் பொன்ராஜ், காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாலஜெயச்சந்தர், அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சிவன் அருண், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹீராமணி வர்மா, அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பட்டாளம் அப்துல் ஜலீல், அவங்களோட பதிலை பதிவு பண்ணிட்டாரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கோகுல் எஸ், ஹாய் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலை வணக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அல்லிநகரம் எஸ் மகாதேவன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதிலை அப்படியே கிடக்கிட போய் பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே என்ன கேள்வி, இப்போ தான் அப்படியே ரேடியோ ஆன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன கேள்வி அப்படின்னா வந்து அதாவது இப்போ இந்தியாவில் மாநிலம் கடைசியாக உருவான அந்த மாநிலம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் பதிவு பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடு கேட்போம். மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வைரமுத்து வரிகளில் ஷோபாவுடைய குரலில் பாடல் வருது. அற்புதமான இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து அப்படியே மேப்லாம் போட்டு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலேருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வெங்கடாச்சலம் மருத பாண்டியன் அவங்க, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிலிருந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா, வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க கோவை மாவட்டத்திலிருந்து. அடுத்ததாக அன்பு வணக்கம் சாமுண்ணி கும்மணஞ்சாவடியிலிருந்து அப்படின்னு அவங்களுடைய வணக்கத்தை அப்படியே ஒரு வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்களும் நிகழ்ச்சியில் இந்த கேள்விக்கான பதிலை பதிவு பண்ணலாம். எந்த கேள்வி மேடம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் கடைசியாக உருவான ஒரு மாநிலம் எந்த மாநிலம், எந்த ஆண்டு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை எது இந்த மாநிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட கேள்வி எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கிழமைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் அற்புதமான ஒரு பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:19 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில சூப்பரான பாடலுமே கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதாவது இந்தியாவில கடைசியா உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் இருக்கு, அது எந்த மாநிலம் அப்படிங்கறத நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, சந்திரசேகர் அவங்க அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு இந்த மாநிலம் உருவாச்சுங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கிருந்துன்னா புதுவையிலிருந்து தீபக் பத்மினி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா எம் சங்கர், தமிழ் மொழி மேடம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் அருமை போட்டிருக்காங்க. அடுத்ததா சுலை ரீஜா மனோகரன் பதில சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சகோதரின்னு போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் அருமை சகோதரிக்கு நன்றி நன்றி. அடுத்ததா பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சக்தி வேதிகா, வெரி வெரி குட் மார்னிங் அக்கா, ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மாறன்

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தூள்.

0: வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஆள் அசையாம கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்றோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவு தான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்பில் நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அதை அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார். இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திருச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடுனார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்துருக்கிறப்ப 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன். உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும், அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது?
1: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
4: Buenos días. Arriba.
0: நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, வந்து இந்தியாவில் வந்து கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில். நீர் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்களும் இந்த கேள்விக்கான பதிலை பதிவு பண்ணணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்து ஸ்ரீனிவாசுடைய குரலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படிங்கிறது தான். அந்த கேள்விக்கான பதிலை நேயர்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மணலை பெரியசேக்காடு ஜெயக்குமார் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பூபாலன் பள்ளப்பாளையம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணல, ஆனா இங்கிருந்து என்னுடைய பதிவு மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரகாஷ் ஷியாமலா. அடுத்ததா மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததா திருநின்றவூர் இந்து தமிழன் ஜெயராம் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு பதில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா விஜயகுமார் காலை வணக்கம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா குணாலன் அண்ணாமலை அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம் ராகேஷ் இனிய காலை வணக்கம், இதானுங்க அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பதில போட்டிருக்காரு. அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்முனா நாகராஜ் அவங்க வந்து ஒரே இசை மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா சுரேஷ் வான்மதி எல்லாரும் சேர்ந்து பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம் இனிய இதமான காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராகவன் ரங்கசாமி எல்லாருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. நந்து ஜெயா திருத்தணியிலிருந்து ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவனுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக தரலாம். இந்தியாவில் கடைசியாக உருவான மாநிலம் எது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, ஐ திரைப்படத்திலிருந்து தான். கார்கியோட வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் ஏ ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:53 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவில் இருந்து கடைசியாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் அது எந்த மாநிலம் அப்படிங்கிற கேள்வி தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்தாங்க. நேயர்களை எப்பவுமே வந்து சரியான பதிலை தான் கொடுப்பாங்க இல்லையா. அதாவது நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், தெலுங்கானா அந்த மாநிலம் தான் வந்து இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம். ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 2 June 2024 அன்னைக்கு தனி மாநிலமாக அது வந்து உருவாச்சு. இப்போதைக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலம் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, இந்தியாவில் இப்போ 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிறைய பேர் வந்து நான் வந்து மேன்சர்லாம் சொல்லிங்க, ஆனால் வந்து பாடலோடு இணைஞ்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே எஃப்எம் ரெயின்போ மூலிமா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மழைலாம் வர இருக்குது, அதனால் கூடலாம் கொண்டு போங்க அப்படிங்கிறதையும் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு 8 வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து கிளம்பும்போது வந்து எப்படி பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது. ஏ ரஹ்மான் மற்றும் கேஷ் கிறிஸி இணைந்து பாடிய பாடல் கார்கியோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ பண்பலை 101.4 நேயர்களை நீ கேட்கலாம். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில்.

நேரம் 8:18 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. எட்டு மணிக்கு மேல ஆச்சு அப்படின்னாலே கடிகாரத்தில் அப்படியே நம்மளா வந்து சுறுசுறுப்பாக அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவோம். அடடா 8 மணி அரிசி எடுத்து 9 மணி அப்படியே வந்து சீக்கிரமா வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், இல்லை வந்து அப்படி வேலைக்கு போகிறவங்கள ஸ்கூல் போகிறவங்கள காலேஜ் போகிறவங்களா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பரபரப்பாக இருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் சாலையில் போகக்கூடியவங்களா இருக்கீங்க, அதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து சாலை விதிகளை கட்டாயமாக வந்து சரியாக கடைபிடிங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக மழைலாம் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக கொடையும் தவறாமல் எடுத்துகிட்டு போங்க. தண்ணி குடிங்க அடிக்கடி. வாட்டரை கடை மட்டும் காலியாக எடுத்துகிட்டு போய் அப்படியே காலியெல்லாம் திருமலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. தண்ணியை நல்லா குடிச்சிங்க அப்படின்னாக்கா எந்த நோய் நொடியும் வராமல் எதிர்ப்பு சக்தி நல்லா உருவாகும்ப்பா அப்படிங்கிற தகவலை வந்து இப்போ காலையில் உங்களுக்கு வந்து கருத்து கட்டணமாக மாதிரி வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் வந்து சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ரவிசங்கர் வரிகளில் அருண்மொழி மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாட்டாமை திரைப்படத்திலிருந்து சிப்பியுடைய இசையில சுஜாதா மற்றும் மனோ இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில பழனி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:41 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து பாடல் எல்லாமே வந்து சூப்பராக அப்படியே கிட்டே இருக்கும். அப்படியே வந்து சொன்னோம் இல்லையா, சாலை விதிகள்லாம் வந்து சரியாக கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்பவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும், இல்லை தினமும் போகிற வேலைக்கே இருக்கட்டும், தினமும் போகிற ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்கே போகணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ண ஒரு அரை மணி நேரம் ஆகுதுப்பா அப்படின்னா, நீங்கள் இன்னும் அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் அதில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகலாம், வேகமாக போக வேண்டிய அந்த கட்டாயம் இருக்காது, அதனால் வந்து விபத்துக்கள்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து நம்ம போகும்போது வந்து நமக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மளை மட்டும் இல்லை, நம்மை சார்ந்து நம்ம கூட வராங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து நம்ம தான் பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்போம் கண்டிப்பாக. நம்மளால் அடுத்தவங்களுக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது, நமக்கும் எதுவும் நடக்கக்கூடாது. அதனால் எல்லாருமே முக்கியமாக போக்குவரத்து அதாவது சாலை பாதுகாப்பாக, சாலையில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, போர்க்களம் திரைப்படத்திலிருந்து தான், வைரமுத்து வரிகளை கிருஷ்ணராஜ் பாடிய பாடல். தேவாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஆனந்த வனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
1: அக்கமக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கமக டாய்?
1: அண்ணனோட அக்கமக. நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்
1: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்த

அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் இப்போது 8:53 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். சொன்ன மாதிரி தான் எல்லாரும் பாதுகாப்பான பயணத்தை வந்து மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணி குடிக்கிறது அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் வந்து கட்டாயமாக வந்து தண்ணி குடிங்க. மறக்காம கொடை எடுத்துட்டு போங்க. அது வெயிலுக்கும் பயன்படும் மழைக்கும் பயன்படும். அதனால நீங்க வந்து என்னன்னா அது ஒரு சுமையா எடுத்துட்டு போனோமே அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. இன்னொன்று, ஒரு ஒரு நாளையுமே நம்ம வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம காலையிலேயே வந்து சொல்லுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை நீங்கள் வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமா உங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் உதவி யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் இன்னும் சிறப்பான நாளாக அமைச்சிக்கலாம். அதனால் இன்றைக்கி யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு மன திருப்தியோடு அப்படியே இந்த நாளையும் வந்து நிறைவு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட அதாவது இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில பா விஜய் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடலை வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன்

மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப். Rainbow Rap.

நேயர்களின் நேரம் இப்போ 9:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ் நேர்களி, இன்னைக்கோ யார் கூட இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஜே ஜோனல் தான் உங்க கூட வந்து ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்க கூட ஃபன் பண்றதுக்கு இணைஞ்சிருக்கிறேன். எஸ் நேர்களி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரெயின்போ பண்பலை 101.4, இது ரெயின்போ ராப். ரைட்ரா, காலங்காத்தால மழை, என்ன ஒரு வெதரு! இந்த வெதருக்கு அப்படியே சூப்பரா படுத்து தூங்கலாம் போல இருக்குங்கிற மோட்ல நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றது எனக்கு இங்க வரைக்கும் புரியுது. எனக்குமே தூக்கம் வருது, ஆனா என்ன பண்றது, காலங்காத்தாலே தூக்கம் வந்தா நாலு சுறுசுறுப்பு அமையணுமே. அதுக்காகவே வந்து டப்புன்னு ஒரு காஃபியை போட்டு வந்துட்டேன். நீங்களும் ஒரு டக்குன்னு ஒரு காஃபியை போட்டு அப்படியே ஜாலியா அந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காகவே சூப்பர் டூப்பரான பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு குட்டி சுட்டி கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு கருத்தெல்லாம் இல்லைங்க, கருத்து ஆனா வந்து ஒரு சூப்பர் ஸ்டோரி மூலமா சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரிவா அப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? சில நேரம் என்னடா இது, சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் நம்ம லைஃப்பில் இருக்குது, இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்கிறதுனால நம்மளுடைய வேல்யூவே இல்லைன்னு ஆயிடுதோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. ரெண்டு வாளி இருக்குது ஓகேவா, அந்த ரெண்டு வாளியில் ஒரு சின்ன வாளியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது ஓகேவா. இந்த ஓட்டையினால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன் இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னதாக உங்களுக்காகவே சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு திரைப்படத்தில் இருந்து காட் மோட் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சாய் அபியான்கர் மற்றும் ஞானமுத்து இணைந்து பாடிய பாடல், விஷ்ணு ஏதவனுடைய வரிகளில், சாய் அபியான்கரோடைய செய்யல. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே செம்ம தூள்.

நேயர்களே, வெல்கம் பேக் டு உராஷ் ரெயின்போ ராப். எஸ் நேயர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான ரேப்பிங் சாங்ஸாக வந்துட்டு ஃபன்னாக கேட்டுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த பாட்டை கேட்குறக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டுருந்தேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாலி இருக்குது, அதாவது பக்கெட் இருக்குது. அந்த ரெண்டு

வாளியில ஒரு வாளியில சின்னதா ஒரு குட்டி ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, உங்கள வந்துட்டு அந்த ரெண்டு வாளியில நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணா நீங்க எதாவது சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நம்ம என்னதான் பண்ணுவோம், அந்த ஓட்டை இல்லாத வாளியை தான் வந்து சூஸ் பண்ணுவோம். கரெக்டா, ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட இந்த ரெண்டு வாளியும் இருக்குது. இந்த ரெண்டு வாளியும் வந்துட்டு தினமும் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அவர் வந்து நீர் பாய்ச்சுவார். ஓகேவா, அவர் வந்து ஒரு கார்டன் வச்சிருக்காரு, அதுல போய் வந்து தண்ணி ஊத்துறக்கு இந்த ரெண்டு வாளியிலுமே தண்ணி எடுத்துட்டு போவாரு. ஒரு நாள் வந்து இந்த ஒரு வாளிக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை, அந்த வாளியில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற தண்ணி அந்த அளவுலே வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஆனால் என்னால் அதை பண்ண முடியலையே, போகிற வழியிலேயே பாதி தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே சிந்திடுறோம், இதனால் வந்து என்னால் அந்த வாளி அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடடே, இது நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளுக்கும் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோ இல்லை ஃப்ளாஸோ இருக்கதான் செய்யும். அண்ட் இட்ஸ் ஓகே, அப்படி ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் ஓட்டைகள் இருக்கிறது தப்பு இல்லை. எவ்ரி ஒன் இஸ் இம்பர்ஃபெக்ட் அண்ட் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக தான் வந்து முன்னேறி செயல்பட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு வாளிக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த விவசாயி, அதாவது அதோடைய ஓனர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்காகவே அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் திரைப்படத்திலிருந்து முட்டக்கா லக்கி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கென் கருணாஸுடைய குரலில், அவருடைய வரிகளில், ஜிவி பிரகாஷோட இசையில். கேட்டீங்கன்னா இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சம்மதுல.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.

வெல்கம் பேக் நேர்களே. எஸ், துப்பட்டாவை தோலுக்கு போடுங்க, வீலுக்கு போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அவசரமாக வந்து கிளம்பிட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில், ஐயோ இப்போ இந்த ஷாலை வேற ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்க விட்டுட்டு போகாதீங்க, சேஃப்டியாக போங்க. ஆக்சுவலாக வந்து மண்டே மார்னிங்ஸ்லாம் வந்து இருக்குதுலே கடுப்பான மார்னிங். எனக்கும் வந்துட்டு சின்ன வயசுலலாம் வந்துட்டு என்னடா இது, இப்போ தடடா சாட்டர்டே வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே மண்டே வந்துச்சா, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் போன பிறகு ஆய் ஜாலியாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து ஐயோ மறுபடியும் 1 வீக்கா அப்படின்னு இருக்கலாம். பட் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். சி, என்ன தான் இருந்தாலும் என்ன தான் வந்து சிலம்புனாலும், ஐயோ என்னடா மறுபடியும் மண்டே வந்துருச்சுன்னு நினச்சாலும் அதனால் அது மாறப்போகுதா, இல்லை அதே மண்டே தான். ஸோ வந்து என்ஜாய் பண்ணலாம், அதை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ ஹாவ் எ பிளஸட் நியூ வீக் மக்களே. ஓகே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து ஓஜி சம்பவம் அப்படிங்கிற பாடல் தான். ஜிவி பிரகாஷுடைய குரலில் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த பாடியிருக்காங்க, விஷ்ணு ஏடோனுடைய வரிகளில், ஜிவி பிரகாஷுடைய இசையில். கேட்டீங்கன்னா இது ரெயின்போ பண்பலை 101.4, எங்கெல்லாமே சமதுலு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ரெயின்போ ராப். எஸ் நேர்களே, ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்தோம். நேரம் இப்போ 9:22 ஆயாச்சு. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? என்ன ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? ரெண்டு பக்கெட்டை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கெட்டில் ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை இருக்கிற அந்த பக்கெட்டுக்கு வந்து அந்த வாளிக்கு வந்து ரொம்ப ஒரு சேட் ஃபீலிங், என்னடா நம்மக்கிட்ட இந்த சின்ன ஓட்டை இருக்கிறதுனால நம்ம வர வழியெல்லாம் தண்ணி வந்து சிந்திட்டே வரோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒரு நாளில் என்னாச்சு, இந்த விவசாயி இருக்கார்ல அந்த பக்கெட்டோடைய ஓனர், அவர் வந்து ஒரு நாள் இந்த பக்கெட் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பக்கெட் வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறனால நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை இருக்கிற பக்கெட் கிட்டே ஒரு நாள் பேசுகிறாரு. இங்கே பாரு, நீ வந்து உன்னை வந்து ரொம்ப தப்பாக வந்து நினச்சிட்ருக்குற, நீ வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இங்கே சீன் இல்லை, ஆக்சுவலாக அந்த பக்கெட்டை விட எனக்கு உன்னைய தான் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறாரு. இந்த பக்கெட்டுக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படா நம்ம தான் ஓட்டையாக இருக்குமே, நம்மக்கிட்டேருந்து தண்ணி சிந்துதே அப்படின்னோடனே இந்த பக்கெட் சொல்லுது, இல்லை இல்லை அவன் வந்து நிறைய தண்ணியை வந்து உங்களுக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறான், ஆனால் என்னைய பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிற வழியிலேயே பாதையை சிந்திடுறேன், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னைய வேணால் நீங்கள் கொடுத்துருங்களேன், கொடுத்துட்டு என்னை விட பெட்டராக ஒரு ஓட்டை இல்லாத பக்கெட்டை வாங்கிக்கலாம்ல, எதுக்கு என்னை வச்சு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கெட்டு வந்து ஃபீல் பண்ணுது. அடடே, நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கியா, ஆனால் நான் எப்படி யோசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி அந்த பக்கெட்டை பார்த்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மதுராசி திரைப்படத்தில் இருந்து சலம்பல் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். சாய் அபியன்கருடைய குரலில், சூப்பர் சுப்புவோடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சம்மதுலு.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மூவி போலாமா?
3: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
2: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
3: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
2: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
3: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
2: காய்கறிகளும் பழங்களும்.
3: சாப்பிட கூடாதது
2: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
3: செய்ய வேண்டியது
2: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
3: செய்ய கூடாதது
2: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
3: வலிமைக்கு
2: உணவு,
3: அமைதிக்கு
2: இசை,
3: கோபம் வந்தா
2: மெடிடேஷன்,
3: சோகமானா
2: புத்தகம்.
3: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
2: போலாரைட்.
3: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். கிளம்பும்போது சில காரியங்களை மறந்து விட்டுட்டு போவோம். மறக்காம வந்து நிதானமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. முக்கியமா இன்னைக்கு நிலவரத்தின்படி சென்னையில கிளம்புறவங்களுக்கு கொடை ரொம்பவே அவசியம். மழை பெய்ஞ்சு கொண்டே இருக்குது. சோ எடுத்துட்டு போங்க உங்களுடைய குடைகளை, இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போறீங்கன்னா அதையும் எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸோ இடையில ஒரு கதை சொல்லிட்டு இருந்தியம்மா, எங்கம்மா அந்த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த 2 பக்கெட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பக்கெட்டில் ஓட்டை இருக்குது. ஸோ அந்த விவசாயி வந்து அந்த ஓட்டை இருக்கிற பக்கெட் கிட்டே என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது பாட்டு போட்டேன். ஸோ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட நீ இவ்வளோ யோசிக்கிறல்ல, உன்னோட தண்ணி வந்து சிந்துது, நீ வந்து கம்மியான தண்ணி தான் எனக்காக எடுத்துகிட்டு வரேன்னு, உன்னுடைய தண்ணி சிந்துனதுனால எனக்கு எவ்வளவு பெனிஃபிட், எனக்கு என்ன உபயோகம்

அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால நான் உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ரெண்டு வாளியுமே வந்துட்டு மறுபடியும் தண்ணியோட எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரும்போது அந்த கைகள் வந்து வலது பக்கம் ஒரு பக்கெட்டையும் இடது பக்கம் ஒரு பக்கெட்டையும் வச்சுருப்பாரு. இந்த தடவை அந்த கையை வந்து ஸ்விட்ச் பண்ணிடுறாரு. இடது பக்கம் அந்த ஓட்டை உள்ள பக்கெட்டையும் வலது பக்கத்தில் அந்த ஓட்டை இல்லாத பக்கெட்டையும் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன பார்த்தாங்க அந்த ரெண்டு பக்கெட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. வித் லவ் திரைப்படத்துலேருந்து மறந்து போச்சு அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதித்யா ஆர்கேவுடைய குரல்ல மாதவனுடைய வரிகால ஷான் ரால்டனுடைய இசையில கேட்டீங்க. இந்த ரெண்டு ரெயின்போ பண்புள்ள 101.4 இங்கெல்லாமே சம்மதோலு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

Welcome back, நேர்களே. Welcome back to Rainbow Rap. Yes, நேர்களே, Rainbow Rap நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பரான பாடல்கள்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி கதை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டை இருக்கிற பக்கெட், ஓட்டை இல்லாத பக்கெட், அதோடைய இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்விட்ச் பண்ணிடுறாரு, கையை வந்து மாற்றிக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த பக்கெட்டையும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கெட்டையும். ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த ரெண்டு பக்கெட்டும் வந்து புது காட்சிகளை பார்க்குது. அப்படின்னா, இந்த சைடில் யூஸ்வலாக அந்த ஓட்டை இருக்கிற பக்கெட்டோடைய சைடில் எப்போவுமே ஃபுல்லாக செடிகளாக இருக்குமா. ஸோ அந்த வழி ஃபுல்லாக வந்துட்டு பசுமையாக இருக்கும். அந்த வழியில் தான் தினமும் அந்த ஓட்டை இருக்கக்கூடிய அந்த வாலி வந்து பார்த்துக்கிட்டே வரும். இந்த சைடில் வந்து பார்த்தா ரொம்ப வெட்ட வெளியாக இருக்குது, ரொம்ப காஞ்ச ஒரு நிலமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்வாப் பண்ணோடனே, என்னடா இந்த சைடு ஒரே நிலம் அப்படியே காஞ்சு போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டை இருக்கிற பக்கெட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குது. ஸோ ரெண்டு பக்கெட்டும் யூஸ்வலாக போய் ரீச் ஆகிற டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விவசாயி அந்த பக்கெட் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய வேலையை வந்து

அப்போ தான் செய்கிறீங்க. ஒரு பக்கெட் வந்து எனக்கு ஃபுல்லாக அதோடைய தண்ணீரை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்து தர்றான். ஆனால் அதனால எந்த விதத்துலேயும் ஓட்டை இருக்கிற பக்கெட் வந்து குறைஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பக்கெட்டில் ஓட்டை இருக்கிறதுனால தான் அதோடைய தண்ணீர் வர்ற வழியெல்லாம் கீழே சிந்துனதுனால அந்த இடம் ஃபுல்லாக நான் வரிசையாக போட்டு வச்சுருந்த விதைகள் எல்லாமே முளைச்சி இப்போ எனக்கு செடிகளாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது மக்களே, உங்களுக்கே வந்து ஆல்ரெடி சில கருத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே நான் இதுல எந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னால, பைசன் காலமாடன் திரைப்படத்துல இருந்து தீக்கொளுத்தி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நிவாஸ் கே பிரசனா பாடிய பாடல், அவருடைய இசையில மாரி செல்வராஜோடைய வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலு.

எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. Welcome back to Rainbow Rap. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட ஜோனல் தான் வந்து ஆர்ஜேவாக இணைஞ்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு குட்டி கதை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் வந்து என்ன கருத்து அப்படின்ற ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னம்மா நீ என்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலிக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பிகாஸ் வந்து அது இன்னொரு ஒரு வாலி கூட தன்னை வந்து கம்பேர் பண்ணுச்சு இல்லையா. ஆனால் கம்பேர் பண்ண பிறவும் அதுக்கு வந்து அது அளவுக்கு தண்ணி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலையே அப்படின்னு யோசிச்சு. ஆனால் இப்போது அந்த நிறைவாக எடுத்துகிட்டு போகிற இன்னொரு வாலிக்கு என்ன தோணுச்சுன்னா, சே எனக்கும் ஒரு ஓட்டை இருந்திருந்ததுன்னா நான் கூட வந்து வர்ற வழியிலலாம் தண்ணீரை வந்து பாய்ச்சி அந்த வழி ஃபுல்லாக வந்து நல்ல செடிகளை வந்து வளர்த்துருப்பேனே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் த டே அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியும், அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு சே இவங்க வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்கல அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணோம்னா அது வந்து தவறாக தான் முடியும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நலமாக இருக்கும். ஸோ அந்த விவசாயி சொன்ன பிறவை தான் அந்த வாழ்க்கையே புரிஞ்சுது, அடடே நம்மக்கிட்ட ஓட்டை இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இதனால் என்னோடய தண்ணி ஒரு இடத்துல மட்டும் பயன்படாமல் வர்ற வழி ஃபுல்லாக பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் வந்து அந்த வாழையே புரிஞ்சுக்கிட்டான். சரி, இந்த வாழைக்கு முதலே புரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்குமே இந்த வாழி மாதிரி முதல்ல புரியவே புரியாது. கொஞ்ச நாள் கழித்த பிறவை தான் அந்த சின்ன ஓட்டையினால் இன்னும் எத்தனை பேருக்கு வந்து நன்மைகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டராக தான் புரியும். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கடினமான ஒரு பாதையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, அது எதுக்குன்னே தெரியாது, ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையை கோத்ரூ பண்ணுற யாராவது ஒருத்தங்களுக்கு உங்களால் அழகாகவே அட்வைஸ் பண்ண முடியும், கைட் பண்ண முடியும். ஸோ என்னடா என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியம் இருக்கும், அந்த பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவை எடுக்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக போட இருக்கிறேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி திரைப்படத்திலிருந்து மோனிகா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. சுப்லாஷினி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல். அசல் கோளாரும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. விஷ்ணு ஏடவன் மற்றும் அசல் கோளாறு எழுதிய பாடல் அனிருத் ரவிச்சந்தரோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதுலு.

வெல்கம் பேக் நேயர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பராக வந்து நிறைய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சூப்பரான கதையும் வந்து சொன்னேன், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், உங்களோட லைஃப்பில் யாரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு நிறைவாக தான் இருக்கிறீங்க. அடுத்தவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா பாடுறா என்ன ஜாலியாக இருக்கான் அப்படின்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நான் இன்றைக்கி சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எஸ் நேயர்களே, மீண்டும் அவங்க எல்லாரையும் 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இணைந்து உங்களை சந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக நீங்கள் என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னா, ரெட்ரோ திரைப்படத்திலேருந்து கனிமா அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சௌகார் ஜானகியின் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ்

பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:03 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, கூட வந்து 10 மணினாலே 2 பேர் இருப்பாங்க இல்லையா. இன்னைக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே போன 1 மணி நேரம் உங்களை அட்டகவாசமான பாட்டு மட்டும் இல்லாம கதெல்லாம் சொல்லி உங்களை ஜாலியா வச்சிருந்தாங்க. நம்ம ஜோனல் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க.
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் எப்படி இருக்கீங்க நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஸோ இப்போ வந்துட்டு கெட் செட் கோல வந்துட்டு சூப்பர் டூப்பரா வந்து விளையாண்டுலாம் அப்படின்னு. என்ன கேம் இன்னைக்கு?
0: என்ன கேம்னா வார்த்தையை வச்சுதான் வந்து விளையாட போறோம்.
1: நீங்க வந்தாலே தமிழ் வார்த்தைகளை வச்சுதான்.
0: அது என்னன்னு தெரியல. வேற கேம் வருது. ஜோனல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை விளையாட்டு வந்து செட் ஆயிடுது. இல்ல, ஒரு ஒரு டைம் ஒரு கேம்னு வைக்கிறேன். அது பத்தா ஜோனல் வரும்போது கரெக்டா வார்த்தை விளையாட்டு வந்து நீங்களும் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5254 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க தாராளமா இணைப்புல வரலாம். இப்ப முதல்ல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டு வந்துடலாமா சொன்ன?
1: எஸ் கண்டிப்பாக. என்ன பாடல் வந்துட்டு இருக்க?
0: தொட்டால் பூ மலரும் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது.
1: சூப்பர்.

0: எல்ல மெசலதுல
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: என்ன ஜோனல், அப்படியே வந்து நீங்க பாட்டுலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே வார்த்தையெல்லாம் ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்ததே.
3: ஆமா, நீங்க கஷ்டமா கொடுத்துருக்கீங்க. எனக்கே டாபிக் கஷ்டமா இருக்கு.
2: உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நீங்க இப்படி சொன்னா எப்படி நேயர்கள் பாருங்க இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலர் நம்ம கூட வந்து ஜாயின் ஆகுறாங்க. வணக்கம்.
4: முதல் காலர் மேடம், நன்றி.
2: நன்றி. யார் எங்க இருந்து?
4: ஹேமா மேடம்.
2: ஹேமா, நல்லா இருக்கீங்களாமா?
4: நல்லா இருக்கு மேடம். இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
4: ஈஸியா கொடுங்க மேடம்.
2: ஈஸியாவா? ரொம்ப ஈஸியா
4: கொடுக்கறோம். உங்க வாய்ஸ் எக்கோ வருது.
2: எக்கோ வருதா? வார்த்தைக்கு வந்து மொத்தமா 5 எழுத்து தான், சரிங்களா? இது இப்ப நம்ம சொல்ல போற வார்த்தை எல்லாமே வந்து தொழில் சார்ந்த வார்த்தைகள். முதல் எழுத்து வந்து கோ. கடைசி எழுத்து இல்லை.

0: இல்ல.
1: என்ன வார்த்தையா இருக்கும்?
0: ஐந்து எழுத்தா மேடம்?
1: ஆமா, ஐந்து எழுத்து. தொழில் சார்ந்த வார்த்தை.
0: கோப்புகளா? கோப்புகள்.
1: கோப்புகள் இல்ல. இன்னும் நான் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நெல்லுக்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க, எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க, ஆனா நமக்கு நல்லா நெல்லுனா இந்த வார்த்தை அப்படியே வரும். கோல ஆரம்பிச்சு நெல்ல முடியும். கோ குரில்.
0: குரில்ல? குரிலா?
1: ஆமா, குரில். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா ஜெயசீலன் சார்?
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: வரலாமா?
1: 9 மணிக்கு நாங்க எடுக்கவே இல்லையே போனே.
2: அப்படியா?
1: போட்டு வாங்குறாங்க நம்ம கிட்டே. அப்படின்னு கேட்காம வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வார்த்தைக்கு போயிடலாமா அப்படின்னு
2: சொல்லிருக்கேன்.
3: இந்த வார்த்தை வந்து ஐந்து எழுத்து வார்த்தை. தோ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு லை அப்படிங்கிற எழுத்துல முடியுது.
1: என்ன வார்த்தை அது? வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தொழிற்சாலை.
1: நன்றி. ஆரம்பிச்சு இம்ல முடியக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன கேம்? இது வந்து தொழில் சார்ந்த ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு
4: சொல்லுங்க.
3: வீல ஆரம்பிச்சு இம்ல முடியும், ஐந்து எழுத்து. ஆஹா, வீல் ஆரம்பிக்கும் அந்த
1: சம்பந்தமே இல்லாம ஒரு இடைய எழுத்து கொண்டு வரீங்களே, எப்படி இது?
3: இம் வீல் ஆரம்பிச்சு இம்ல முடியும்.
1: பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நன்றி.
1: நன்றி. நன்றி. என்ன சொன்னால் கேம்லாம் எப்படி போகுது?
3: சூப்பரா இருக்குதே. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் புரியல, இப்போ புரியுது.
1: அப்போ புரியல, இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டு வந்துடலாமா? காதல்லாம் சும்மா இல்ல, கேம்னா சும்மா இல்ல அப்படின்ற மாதிரி. காதல்லாம் சும்மா இல்ல அப்படின்ற திரைப்படத்துல இருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாடிய பதில் வித்யாசாகர் இசையில கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் சரியா 10:22 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ஜோனல் மற்றும்
2: தமிழ் மொழி. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து வார்த்தை விளையாட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லிட்டீங்க, உட்காந்து நாங்க தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி. நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-3838 அல்லது 2952-5454 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் எங்கிறது?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வள்ளியம்மா. முருகன் எங்கே?
3: முருகனா மேல போயிட்டாரு,
2: குன்றத்துல இருக்கிறாரா? சரி ஓகே.
3: இல்ல இல்ல குன்றத்துல இல்லங்க சார் மேடம்.
2: சரி ஓகே ஓகே. எப்பவுமே நம்ம மனசுல இருப்பாரு, அவ்வளவுதான். ஓகே வாடன்
3: சரிங்க மேடம்.
2: சொல்லுங்க
3: மேடம். வி இம்மு சொன்னீங்களே, விவசாயம் அது?
4: விவசாயமா?
2: இல்லையே. ஆனா இது வந்து என்னன்னா ஒரு கொடுக்கல் முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
3: கொடுக்கல் முறையா?
2: ஆமா.
4: ஆனா பரவாயில்ல, உங்களுடைய வந்து சிந்தனைக்கு வந்து நான் ஒரு அடிமை ஆயிட்டேன். ஏன்னா வந்து அதுவும் வந்து 5 எழுத்து.
2: அதுதான்
4: நம்ம சொன்ன மாதிரி வீல தொடங்கி இம்ல முடியுது. பட் ஆனா நாங்க எதிர்பார்த்த வார்த்தை அது இல்லையே.
2: இது வந்து ஒரு கொடுக்கிற முறையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நிறைய பேருக்கு கொடுத்தா இந்த வார்த்தை. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: குழந்தையப்பா பேசுறேங்க.
2: குழந்தையப்பன் கண்டுபிடிச்சிங்களா பதில?
5: வியாபாரம்ங்க.
2: வியாபாரம் வருது இல்ல?
4: ஆமா ஆமா.
2: ஆனா அதுவும் இல்லைங்களே.
4: வாய்ப்பு
2: பலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா நீங்க சொன்னதும் வந்து சரியான பதில் தான். அவங்க சொன்னது சரியா, ஆனா நாங்க எதிர்பார்க்கிற பதில் அது இல்ல.
5: அப்படிங்களா?
2: அப்படித்தான். ஆனா வாழ்த்துக்கள், நல்ல பதில் சொன்ன யோசி. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார்
6: கண்டுபிடிக்கிறாங்க?
2: ஹலோ கேக்குது? ஓகே ஓகே. நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில், கண்டுபிடிச்சிட்டீங்களா? மொத்தம் வந்து 5 எழுத்து சரிங்களா? முதல் எழுத்து குறில் வி, கடைசி எழுத்து இம்மு. இது அதாவது தொழில் சார்ந்த ஒரு வார்த்தை, ஆனா வியாபாரம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய கொடுக்கறதுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை, அதாவது கொடுப்பாங்க இது அப்படின்னாக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இல்லையே பாத்தீங்களா, நம்ம எழுதி வச்சிருந்த ரெண்டு வாரத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. வாழ்த்துக்கள், நன்றி
5: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: இருவருக்கும் வணக்கம். மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
2: புஷ்பலதாம்மா, கேட்டீங்களா என்ன வார்த்தைன்னு? கண்டுபிடிச்சாச்சா?
7: சொல்லுங்க மேடம். நோர்க்கா சொல்லுங்க, லைன்ல இருந்து நீல தொடங்கி இம்முல முடியுதுன்னு
2: சொன்னீங்க. வி வி வி குறில் வி. வில தொடங்கி இம்முல முடியுது, 5 எழுத்து வார்த்தை. இப்போ நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கா, அது வந்து ஒரு 10 கடைக்கு குடுப்பாங்கல்ல, அத
7: என்னன்னு
2: சொல்லுவோம்?
7: முதல் கேள்வி கேட்டீங்கல்ல நெல் சம்பந்தமான வார்த்தைன்னு.
2: ஆமா,
7: பதில் கேட்காம விட்டுட்டேன். கோல தொடங்கி இல்ல முடியுதுன்னு. நீங்க
2: கொள்முதல்.
7: கொள்முதல் ரொம்ப நல்ல வார்த்தை எல்லாம் வித்தியாசமா எடுத்திருக்கீங்க. ஏன்னா அந்த விவசாயம் தொடர்பாக யோசிச்சேன், அது நெல்லுன்னா வேளாண்மை அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். இதுவும் இந்த விநியோகம் மாதிரி, அதுவும் ஒரு சிந்திக்க வைக்கிறமான வார்த்தை தான்.
2: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
7: நல்லதுப்பா,
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ
2: வணக்கம்.
8: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன் திருச்சியில இருந்து.
2: நல்லா இருக்கீங்களா சரஸ்வதிமா?
8: ஃபைன் தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். எப்பவும் ரெயின்போல இருந்துகிட்டு சூப்பரா

0: எப்படி?
1: கரெக்ட்
0: தான். உங்களுக்கான வார்த்தை
1: சொல்லுங்க.
0: குறில் ஊள தொடங்கி இன்ல முடியுது.
1: இன்ல முடியுது. ஓகே.
0: ஆமா. எத்தனை எழுத்துக்கள்னா 2, 9 எழுத்துக்கள். இல்ல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நிஜமாவே இது 9 எழுத்து தானா அப்படின்னு மறுபடியும்
1: என்றேன்.
0: 9 எழுத்து. ஆனா வந்து அவ்வளவு பெருசா கஷ்டமாலாம் இருக்காது. குறிப்பு வந்து என்னன்னா தயாரிக்கிறோம் இல்லையா, அது சார்ந்த வார்த்தை.
2: தயாரிப்ப வேற எப்படி சொல்லுவீங்க?
0: தயாரிக்கிறது. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா
1: பாதி
0: சரி, ஆனா இன்னும் முடியணும். அதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நான் இப்ப சொல்ல ஆன்சரே சொல்றேன், நான் சொல்ல ஏதோ
2: பாதி சொல்லிட்டீங்க, இப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம். பாதி கரெக்ட்.
1: உற்பத்தி ஆரம்பிக்குமா?
0: ஆமா. வியாபாரமோ ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு இது இந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு பண்ணாதான் அது வந்து வெற்றி அடைய
1: முடியும்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
2: 9 எழுத்து வார்த்தையே பயங்கரமா கண்டுபிடிச்சாங்க.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வரும்போதே ஆர்ன் சவுண்ட் வர வரங்க. யாரது?
2: வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம். யார், எங்க இருந்து
4: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர்?
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருவெட்டூர் பத்மாவதி. ரெண்டு பேருக்கும் 3 வணக்கம்.
0: ரெண்டு பேருக்கு 3 வணக்கம். உங்களுக்கு சேத்தா வணக்கம்.
5: சொல்லுமா.
0: உங்களுக்கு வந்து ஈஸியான வார்த்தை வந்து நம்ம ஜோனல் வச்சிருக்காங்க, 3 எழுத்துக்கொண்டே வார்த்தை.
2: ஆமா. சால ஆரம்பிச்சு தையில முடியற வார்த்தை. சால ஆரம்பிச்சு தையில முடியும்.
0: சர்க்கரை சொல்லுவோம் இல்லையா, அந்த சேல ஆரம்பிச்சு தையில முடியுது அந்த வார்த்தை.
2: இது ரெண்டுக்கும் இடையில ஒரே ஒரு
0: எழுத்து தான் இருக்கு. மொத்தமா 3 எழுத்து
5: தான்.
0: வியாபாரம். வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை எழுதுதான். பத்மாமா நீங்க மட்டும் இப்ப சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஜோனல் அடுத்து 1 ஹவருக்கு உங்க காலை எடுக்க மாட்டாங்க. ஆமா. காயெல்லாம் வாங்க, எங்க போவீங்க?
2: ஏய், இது ரொம்ப ஈஸியா இருக்குது.
0: அதே கேக்கல பத்மாமா.
2: காய்கறி எல்லாம் வாங்கணும்னா எங்க போவீங்க? அந்த இடம் பேரு தான் இது.
5: கடைக்கு போவேன்.
0: அடுத்த 1 ஹவர்ல வந்து ஜோனல் கிட்ட சொல்லிடுங்க, சரியா? நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:31 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸ் டோனேஷன் வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா பத்மமா வந்து நம்ம கிட்ட விளையாடிட்டு போயிருக்காங்க. சோதிக்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் கண்டிப்பா பதிலோட தான் வருவாங்க. எஸ் வணக்கம்.
6: காலை வணக்கம். தமிழ்
0: சொன்னீங்க அப்படிங்களா? சரி, நான் திருத்திக்கிறேன். 2014 தான் மைண்ட்ல வச்சு
6: சொன்னேன்.
0: உங்களுக்கு அதான் பதில் சொல்லிட்டீங்க இல்லையா?
6: அது ஈஸி தானே, எனக்கு கஷ்டமானது கூட.
0: கஷ்டம்.

0: ஓகே, வீல ஆரம்பிச்சு நைல முடியும் வார்த்தை.
1: நையா? விற்பனை.
0: இது என்னையா? இது
2: எல்லாமே ஈஸியான வார்த்தை வெங்கட் சார்.
0: சூப்பர் சார்,
2: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்மா.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
2: மொத்தம் ஆறு எழுத்து இந்த வார்த்தை, சரிங்களா? முதல் எழுத்து குறில் தீ, கடைசி எழுத்து இல்லு. இது இருந்தா குறிப்பு தான் வந்து, இது இருந்தாதான் நம்ம ஒரு வேலையை வந்து சரியா செய்ய முடியும். ஒரு தொழில்,
0: தொழில வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இதை வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: முதல்ல தீ.
2: ஆமா, தீ.
0: ஆமா,
3: தீல ஆரம்பிச்சு இல்ல.
2: ஆமா.
3: திட்டமிடுதல்.
2: கொஞ்சம் அப்படியே ஆறு எழுத்து, ஆறு எழுத்தா வர மாதிரி கரெக்ட் தான். வார்த்தை சரியானதுதான்.
3: திட்டமிட்டல்.
2: திட்டமிட்டல் இல்லையோ, ஆறு எழுத்து தான் வரணும்.
0: முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க?
2: திட்டமிடுதல்.
3: திட்டமிடல்.
2: திட்டமிடல்.
3: திட்டமிடல்.
2: ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடில இருந்து பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி. உங்களுக்கான வார்த்தை
4: அந்த சந்தை மாதிரி ஈஸியா கொடுத்துருந்தா? சரி,
2: சந்தை அந்த மாதிரி ஈஸியா. நாங்க வந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்ப எளிமையா யாருக்குதான் பாக்கலாம்னு வச்சுட்டு இருந்தோம், அது பத்மா அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க.
4: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஆல்டர்னேட் லைன் ஓடிட்டு இருந்ததா, நீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறச்சு லைன் கட் ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு எக்ஸாக்டா கொடுக்கணும்ல. சரி, என்ன வருதுன்னு பாப்போம்.
0: ஓகே, ஏ ஏல ஆரம்பிக்கிற வார்த்தை இது. தீல முடியுது.
4: எதிர்நீச்சல்ல வர ஏ, அப்படிதானே?
0: ஆமா, ஏ. ஏல ஆரம்பிச்சு தீல முடியுது.
4: சி, சீன சிகரம்.
0: ஆஹா, தீ. தீ.
4: தீயா?
2: ஏனா ஏ, அந்த ஏனிக்கு வருது இல்லையா, அந்த ஏ.
0: ஏ.
4: ஓ சரி, ஏல ஆரம்பிச்சு தீ, தீனா திகைப்பு. அப்படியே?
2: ஆமா ஆமா.
4: ஓகே.
0: இது எவ்வளவு? ஐந்து எழுத்து வார்த்தை இது.
4: ஐந்து எழுத்து வார்த்தைகளா?
2: தொழில் சார்ந்த, தொழிற்சாலை மட்டும் கிடையாது, தொழில் சார்ந்து, சரிங்களா? சரி, உங்களுக்கு க்ளூ வந்து சும்மா நீங்க என்ன சொல்றீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ இல்லாம சொன்னோம். க்ளூன்னா இதுக்கு வந்து என்ன சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்கறத சொல்றக்கூடிய ஒரு வார்த்தை.
4: வாழ்த்துக்கள்
2: சந்திரசேகர், நன்றி.
4: மிக்க மகிழ்ச்சி,
2: நன்றி. அடுத்த நேயர்
0: வணக்கம். வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யாருங்க?
5: ஹலோ.
2: வணக்கம்.
5: சவுண்ட் கம்மியா இருக்கேன்.
2: சவுண்ட் அதிகமா தான் வச்சிருக்கோம், கேக்குதா?
0: வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ரங்கராஜன், தேகராயநகர். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நலமா?
2: ரெண்டு பேரும் நலமா இருக்கும். கேளுங்க அப்படின்னு இல்ல, நீங்க எதுவும் அடுத்து சொல்ல வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டோம். சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா வந்து, முதல் எழுத்து வந்து நீ, குறில் நீ.
5: சரி.
2: கடைசி எழுத்து இம், சரிங்களா? மொத்தமா ஐந்து எழுத்து தான் இது.
5: நிறுவனம்.
2: கிட்டத்தட்ட நிறுவனம். சரி, நிறுவனத்துல, நிறுவனத்துக்குள்ள இது இருக்கும். நிறுவனத்தெல்லாம் சரி பண்றது, அதுக்கு அது குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல. நீங்க சொன்ன பாதி பதில் கரெக்ட். நிறுவனத்தோட அப்படியே தொடர்பு படுத்தி வந்தீங்களா? வந்துடும்.
5: ஒரு
2: நிமிஷம்
5: மேடம்.
2: ஒரு நிமிஷம், நிர்ணயம். அப்படி ஒரு இல்ல, எல்லாரையும் வந்து ஒரு என்ன
0: சொல்றதுன்னா,
2: மேனேஜ் பண்றது அந்த மாதிரி கூட சொல்லலாம். இது சரி இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு.
5: நிறுவனம் தான்
2: வருது. இன்னும் கொஞ்சம் திருத்தமா,
0: நிறுவனத்தை வந்து என்ன பண்ணுவாங்க?
2: சரி, அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாமா? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க? என்ன மௌனம்.

0: சௌகரியதமா இருக்குமோ. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கணபதி, எப்படி இருக்கீங்க? கண்டுபிடிக்க வைக்கணும் அந்த நிறுவனத்தை. கண்டுபிடிக்கல. முதல் எழுத்து வந்து குறில் நீ, கடைசி எழுத்து இம்மு. தோல் இல்ல, நீ நீ குறில் நீ, சரிங்களா? குறில் நீல ஆரம்பிச்சு இம்முல முடியுது. ஹலோ,
1: ஹலோ, கேக்குது கேக்குது?
0: கேக்குதா? ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியுங்க. குறில் நீல ஆரம்பிச்சு இம்முல முடியுது, மொத்தம் ஐந்து எழுத்து இது, சரிங்களா? நிறுவனத்தோட தொடர்புடைய ஒரு வார்த்தை இதுதான். ஒரு தலைமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியாதுங்க. யோசிச்சிட்டு இருக்கீங்களா? என்னவா இருக்கும்? என்னது? குறில் நீல சொன்னோம்ல, நீல ஆரம்பிச்சு இம்முல முடியணும் அந்த வார்த்தை. நிறுத்துதல் சொல்லுவோம் இல்லையா, அந்த நீ. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன் மடிப்பாக்கம் கோபாலன். நீலாம் சூப்பரா பண்ணியல
0: சின்னதா. முதல் வார்த்தை, முதல் எழுத்து வந்து சே, சரிங்களா? கடைசி எழுத்து வந்து வை. மொத்தமா ரெண்டு எழுத்து. யோசிக்கிறீங்க. சூப்பர், நன்றி நன்றி. ஆனா இதுல வந்து ஒரு டெக்னிக் இருக்கு, என்ன தெரியுமா சொன்னாலும் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் ரொம்ப உபயோகம். காம்ப்ளிகேட்டட் போட்டு அப்படியே போட்டு யோசிச்சு என்ன ஆனவளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, ரெண்டே எடுத்து சொல்லிட்டோம். முதல் எடுத்து சொல்லிட்டு கடைசி எடுத்து ரெண்டு
3: சொல்லிட்டாங்களே அப்படின்னு.
0: அந்த மாதிரிதான் பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்றோம். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்றோம்.
3: சின்ன பிரச்சனை
0: போட்டு உழப்பி அதை வழிபடுத்துருவோம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்,
0: கொளத்தூர்ல இருந்து
4: சீனிவாசன் பேசுறேன்.
0: சீனிவாசன், ஏன் கொளத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி எப்படி அமைதியா பாதி முழுங்கிறீங்களே வார்த்தைய?
4: கொளத்தூர்ல இருந்து சீனிவாசன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கு, ஆனா அது கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து வந்து நெடில் வா, சரிங்களா? கடைசி எழுத்து இரு. மொத்தம் ஏழு எழுத்து. ஆமா, இது வந்து யாருன்னா டக்குனி போதா
3: வந்து வாங்கக்கூடியவங்க.
0: ஆமா, வாங்குவாங்க எல்லா இடத்துலயுமே வந்து வாங்குவாங்க இல்லையா, அவங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுவும் தொடர்ந்து வாங்கினா அவங்களை இப்படி சொல்லுவோம் நம்ம.
4: நிர்வாகத்தினர்.
3: வாங்கக்கூடியவங்க, இந்த பொருளை வந்து வாங்குறவங்க யாரு?
0: சொல்லுடைய முதல் வார்த்தையே வா
4: தான். வாடிக்கையாளர்.
0: அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. இதே மாதிரி வந்து ஜாலியன்னு நிறைய வார்த்தைகள்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் வச்சு வந்து விளையாட போறோம். ஜாலியா நீங்க என்ஜாய் பண்றீங்களோ இல்லையா, நானும் சொன்னாலும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே அடுத்ததா சூப்பரா ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். ஆனா உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்தா வந்து கேட்க போறோம், சரிங்களா?
3: அதே ஜூன் போனால் பாடலா?
0: ஆமா, அதே பாட்டு தான். ஜூன் போயிடுச்சு இல்லையா, அதனால வந்து ஜூனும் போய் ஜூலையும் வந்தாச்சு, ஜூலையும் போயாச்சு.
3: ஆமா,
0: அதனால இந்த பாட்டு கேட்போம்.

0: நேரம் 10:48 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம நினைஞ்சிருக்கோம். இப்படிதான் 40 நிமிஷம் போசுனே தெரியல, உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க. நேரம் போறதே தெரியாத நேயர்களுக்கு கூட, ஆனா நேயர்களுக்கு ஏண்டா முடியுத ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம கூட வந்து வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு நேயர் இணையறாங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இது என்னையா? எப்படி இருக்கீங்க சார்?
0: என்ன சொல்றது, இந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஜோனல் போதும் ஆன்சர் சொல்றாதீங்க.
2: ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் தான் பண்ணுவாங்க.
1: ஆ இல்ல,
0: இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க.
1: இம்ல முடிற வார்த்தை.
2: சரி, அடுத்த நேயர் வாய்ப்பு.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நீங்களும் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-3-8 அல்லது 2952-5-4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: பிரமிளா, எப்படி இருக்கீங்க?
3: கேக்குதுங்களா?
1: கேக்குது கேக்குது.
3: ஓகே ஓகே.
1: நாங்க ஆல்ரெடி ஒரு காலர் கேட்ட அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேலை ஆரம்பிச்சு எம்ல முடியக்கூடிய அந்த வார்த்தை
3: என்ன?
0: வணிகம்.
3: டக்குன்னு
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாதுன்னு
3: நினைக்கிறேன்ல. எல்லாமே நல்லா இருந்தது, எல்லா சொற்களுமே நல்லா இருந்தது.
0: நன்றி நன்றி. நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தோம் வார்த்தையை. நன்றி நன்றி. ரொம்ப சூப்பரா வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து அற்புதமா வந்து உங்களை கேம் வந்து விளையாடிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் இப்ப நம்ம கூட இணையறாங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: ஓகே, சோ உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்துடலாமா?
4: அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
1: நாங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து சொல்லிடுவேன், முடிகிற எழுத்தும் சொல்லிடுவேன். அந்த வார்த்தை என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு க்ளூவும் கொடுத்துறேன். ஓகேவா?
4: ஓகேமா சொல்லுங்க.
1: ஆ, தோ தான் உங்களுடைய வார்த்தையோட முதல் எழுத்து.
4: தோ.
1: தோ.
4: போ போதானா?
1: போ இல் போ இல்ႝ தோ.
4: தோ தோ. ஆ.
1: குரில் தோ இர்ல முடியும். இர்.
4: தோ இர். ம்.
1: ஏழு எழுத்து கொண்ட வார்த்தை அது.
4: தோ இர்.
1: ம். தோல் ஆரம்பிச்சு இருள முடியும், ஏழு எழுத்து கொண்ட வார்த்தை அது. ஒரு
0: தொழில் செய்யறவங்களெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் மேன் அப்படிலாம் வந்து இவ்வளவு சொல்லுவாங்க.
1: அவங்கள வந்து என்னென்ன சொல்லுவீங்க?
4: தொழில் அதிபர்.
0: பாதி கரெக்ட்.
4: அப்படியா? தொழில் அதிபர். இரு, நீ தோல் ஆரம்பிச்சு கரெக்டா முடியுது.
0: இரு. ஆமா,
1: இல்ல ஏழு எழுத்து இல்லையே.
4: தொழில் வரலையா?
0: கொஞ்சம் ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களா. இந்த தொழில் சொந்தமா செய்யறவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க.
4: ஆனா
0: நீங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட பாதி வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு பாதி மார்க். அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு கேப்போமா?
4: இது ஒன் டைம் கரெக்ட்டா முயற்சி பண்றான்.
0: ஆ சரி பண்ணுங்க.
4: தொழிலாளர்.
0: இல்லையே.

0: ஏ பாதிடி.
1: அப்படியா?
0: ஆமா.
1: சரி, நன்றி, வேற ஆள் சொல்லிட்டு கேட்டுக்கலாம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசில இருந்து ஷேக் முகமது சாபி பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும். கண்டு பிடிச்சிட்டீங்களா?
1: பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னு சொல்லுங்க.
2: தோல ஆரம்பிச்சு இருள முடியக்கூடிய வார்த்தை என்ன? ஏழு எழுத்து கொண்ட அந்த வார்த்தை.
1: கோல ஆரம்பிச்சு இல்லுல முடியுதா?
0: குறிக்கோ சரிங்களா? தொழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த தோல் ஆரம்பிக்குது இருள முடியுது.
1: தொழில் அதிபர்
0: இல்ல, ஏழு எழுத்து மட்டும். இது வந்து யாரு சொல்லுவாங்கன்னா, இந்த தொழில் எல்லாம் செய்வாங்க இல்லீங்களா,
2: அவங்களதான் சொல்லுவாங்க.
0: சொந்தமா தொழில் செய்யறவங்க அவங்களெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஆமா, ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை இப்ப நம்ம சொன்னோம்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க.
2: அதுதான் தொழில வந்து ஆரம்பிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? இத விட ஈஸியா அப்படியே நீங்க அதை கன்வெர்ட் பண்ணா போதும்.
0: அந்த வார்த்தை இப்ப எல்லாம் ரொம்ப அடிக்கடி கேக்குறோம் நிறைய. யார கேட்டாலும் இந்த வார்த்தைய சொல்றாங்க. என்னமா இருக்கீங்க, நான் அப்படி இருக்கேன் அப்படி சொல்றாங்க.
2: புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க பாதி கரெக்டா சொல்லிட்டீங்க,
0: மீதிதான் தெரியல.
2: அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
0: அடுத்த நேயர் கிட்ட கேக்கலாமா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். பதில கண்டுபிடிச்சிருங்க.
3: இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஓ வாழ்த்துக்கள். உங்க பேரு
3: என்ன? ஏழுக்கணர் தேவா.
0: தேவா கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேவா
3: நினைக்கிறேன். தொழிலாளர்
0: தொழிலாளர்
2: ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குறவங்கப்பா.
0: அந்த மூவ் வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். மூவ் வரும் அந்த வார்த்தை. அழுதுருவேன் அப்புறம் நானு.
3: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன். தொழில் வர்த்தகர்
2: எங்க இருக்கு இந்த வார்த்தையில சொல்லுங்க. மூ வரும், தோல் ஆரம்பிச்சு இரு, நடு எழுத்து வந்து மூ.
4: தொழில
2: வந்து தொடங்குறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
4: தொடங்குறவங்கள தொழில் அதிபர் வாங்க, தொழில் மூத்தர், தொழில்
0: மதுரையில இருந்து சண்முக சுந்தர. ரொம்ப நன்றி சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: முதல் முறையா ஒரு தொழில ஸ்டார்ட் பண்றவங்க யாரு?
0: அதே பாதி வார்த்தை சொல்லி அதான் டிரான்ஸ்லேட் பண்ணவும் பரவாயில்ல. எல்லா நேயர்கள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவங்களுடைய பதில்கள் எல்லாரும் கொடுத்து இந்த
2: ஒரு மணி
0: மாதிரி இந்த ஒரு மணி நேரம் சூறா பச்சு இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடும் போது நமக்கே புதுசா சில வார்த்தைகள்லாம் வந்து தெரிய வரும். நம்ம இதுக்காகவாது எடுத்து பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து பார்ப்போம். அது மூலயமா வந்து சில வார்த்தைகள் நமக்கு புதுசா தெரியும். அதோட நேயர்களும் வந்து சில வார்த்தைகளை புதுசா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு அந்த ஆன் த ஸ்பாட்ல வரவே வராது. எப்படின்னா நமக்கு படிச்ச பதில் தான், எக்ஸாம்ல போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தது மறந்துடும் எல்லாமே. வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு இதுவா ஆன்சரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் கால் எடுக்கிறவங்களாம் போன நேயருக்கு ஈஸியா இருந்தது மேம், இப்போ சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது.
2: ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து சூப்பராக வந்து விளையாடணும். நீங்களும் வந்து ரொம்ப உற்சாகமாக எங்கள் கூட வந்து பங்கேற்றீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் விடைபெறுறோம். ஆனால் நான் விடைபெற போகிறதில்லை, மீண்டும் உங்கள் கூட வந்து நான் வந்து அடுத்த ஒரு மணி நேரமும் வந்து இணைய போகிறேன். 11 மணிக்கு
0: சூப்பரான பாட்டெலாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க ஜோனல். அதனால் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு அப்படி டட்டா பபாய் அப்படியே வந்து சொல்லிக்க போகிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியத்துக்கு போயிலும் உங்களோட இருந்தது நான் கே தமிழ் மொழி மற்றும்
2: ஆர்ஜே ஜோனால்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தோரகர் மாவட்டத்தில் உள்ள லிபு லேக் கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். நேர்களின் நேரம் இப்போ 11:03 ஆயிருச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. சோ இந்த ஒரு மணி நேரம் உங்க கூட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு அர்ஜே ஜோனால். எஸ் நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து சூப்பராக ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் என் கூட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஸோ அப்படி என்னமா டாபிக் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நன்றி சொல்லணும்னு நினச்சிருப்போம், ஆனால் மிஸ் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் நன்றி சொல்லணும் ஆனால் சொல்லாமல் விட்டுட்ட அந்த நேரத்தில் இப்போ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் யார், இல்லை சொல்ல மறந்த அந்த நன்றி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நீங்கள் சொல்ல மறந்த அந்த நன்றி என்ன அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00-38 அல்லது 2952-55544. எஸ் நேர்களே, ஸோ நீங்கள் என் கூட வந்து தொடர்பு கொள்ளலருக்கு ரெடி ஆகிட்டுருக்குற இதே நேரத்தில் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து. எஸ் தலைவன் தலைவி திரைப்படம்னு சொன்னோடனே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் பொட்டலை முட்டாயே அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில், அவருடைய குரலில் சுப்லாஷினி இணைந்து பாடியிருக்காங்க விவேக்குடைய வரிகளில். கேத்தி இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுன்னு

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ. எஸ், நேரம் இப்போ 11:10 ஆயாச்சு. இன்றைக்கும் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாபிக் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்லாமல் விட்டு நன்றி என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய நன்றி என்ன, என்ன சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக எல்லாரும் வந்து இணைப்பில் வந்தாச்சு. யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முதல் நேயர் வணக்கம்.
2: கலா பேசுகிறேன் மேடம்.
0: கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களுடைய நன்றி என்ன, நன்றி சொல்லாம விட்டீங்க?
2: எங்க அம்மா மேல நன்றி சொல்லு மேடம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படி வச்சு ஆள் ஆகி இந்த வந்து கொண்டு வர நம்ம பேசுறதுக்கே அம்மா அம்மா பார்த்தோம், அவங்கதான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: சூப்பர்மா, சூப்பர்.
2: அவங்க எல்லாம் நம்ம இல்ல மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. சூப்பர்மா, நன்றி.
2: தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, என்னோட அம்மாவுக்கு தான் வந்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோடைய முதல் காலர் கலாமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்களே, நீங்களும் என்னோட வந்து தொடர்பு கொள்ளணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். கோபி.
0: கோபி சார், எப்படி இருக்கீங்க?
3: வெளியில வெளியூர் போயிட்டு வரும் டூ வீலர்ல வந்து டேனிங் இருக்கும்போது மோதி ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு.
0: ஐயோ.
3: அந்த டயத்துல வந்து பக்கத்துல இருந்த அடி அடிச்சவன் டூ வீலர் அடிச்சவன் வந்து அடி விட்டு போயிட்டான். பக்கத்துல இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவங்க வந்து

0: டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு.
1: சூப்பர்.
0: ஆனா அந்த நேரத்துல வந்து நாங்க யாருமே இல்ல, சேர்த்து அவங்க ஆட்டோ டிரைவருக்கு நான்
1: அப்பா. சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார், நன்றி.
0: யாருமே இல்ல
1: அந்த நேரத்துலதான் வந்து உண்மையிலே மனிதம் இருக்கு அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்க முடியுதுல்ல. யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து நம்மளுக்காக உதவி பண்றது.
0: உதவி பண்ணிருக்காங்க.
1: நன்றி சார், நன்றி. ஓகே, ஸோ யாருன்னு முகம் தெரியாது, பேர் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கும்போது மேபி அந்த ஆட்டோக்காரருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்க பண்ண உதவி எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா அவங்களோட வாழ்க்கையில். சூப்பர். அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். உங்களோட ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுகிறீங்களா? வணக்கம், வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: உங்களுடன் வானவில் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையிலிருந்து சேரங்க சாமி பேசுகிறேன்.
1: ஓகே சார், சூப்பர். சோ நீங்க உங்க வாழ்க்கையில சொல்ல மறந்த அவர் சொல்லணும்னு நினைக்கிற நன்றி என்ன?
2: திருநெல்வேலி தென்காசி போயிட்டு வந்தேங்க. அப்ப வந்து பணம் எங்கிட்டு இருக்கேன்னு அவர் நினைச்சிட்டாரு, அவரும் வாங்கி வரமாட்டாருங்க. பணம் பாதியோர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வந்து மதுரை வந்து திருநெல்வேலி வந்து மதுரை வர்றேங்க, பேருந்துல பயணப்படுறேங்க. அப்புறம் பாக்கும்போது நான் அவற்று பணம் இருக்கிறதுக்கு எங்கிட்ட கம்மியா தான் இருந்ததுங்க, செலவு பண்ணி போட்டோம். அங்கிருந்து வரும்போது மதுரைக்கு வந்தாச்சுங்க. மதுரையில இருந்து வர டீ குடிக்கிற கூட பணம் இல்ல, தேநீர் குடிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு அதை நடத்துனார், நடத்தணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரிங்க எவ்வளவுதான் பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்கன்னா ஒரு 10-20 ரூபாய் என்னமோ கம்மியா இருந்ததுங்க, கம்மியா இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அது வந்து மறுபடியும் இறங்கும் போது நன்றி
1: நிகழ்வுகள்லாம் கேக்குறதுக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல நம்ம மறந்திருக்கலாம், இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்தி நிறைய பேர் வந்து நன்றி சொல்லதையும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சோ நேர்களே, நீங்க என்னோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. ஸோ இந்த எண்ணுக்கு தொடர்பு இணைப்பு எண்ணாக வந்து 044 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அவங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் திரைப்படத்திலிருந்து வழித்துணையே அப்படிங்கிற பாடல். சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா இணைந்து பாடிய பாடல், விக்னேஷ் சிவனுடைய வரிகளில், லியோன் ஜேம்ஸுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சம்மதூலு.

பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு இந்த ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பார் ஜே ஜோனால். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்ல மறந்த நன்றி ஏதாவது இருக்குதா? அந்த நன்றியை வந்து இப்போ இன்னைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து அந்த நன்றி என்ன சொல்ல மறந்தீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055454. ஸோ என்கிட்ட ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நன்றி சொல்ல மறந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நானும் வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்கும்போது எனக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து அம்மா வந்து சமைச்ச உடனே நம்ம வந்து சாப்பிட்ருவோம், ஆனால் அந்த சாப்பாடுக்கு பின்னால் அவங்க வந்து எவ்வளோ மணி நேரம் சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வந்து மறந்துடுறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு வேளை உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா சாப்பிட்ட பிறகு எப்படி இருந்தது சாப்பாடு அப்படிங்கறத சொல்லும் போதே ஒரு சின்ன நன்றியும் வந்து சொல்ல மறக்காதீங்க. எஸ் நேயர்களே, நீங்கள் என் கூட வந்து தொடர்ந்து பேச இருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் திரைப்படத்தில் இருந்து தான் வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. நான் முத்துக்குமாரோடைய வரிகளில், ஜி வி பிரகாஷோடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சம்மதுலு.

0: மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை மறுபடி தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நேரம் இப்போ 11:27 ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: செம்மையா இருக்கேன். எஸ் சொல்லுங்க, நீங்க சொல்ல நினைக்கும் அந்த நன்றி யாருக்கு?
1: என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதன், அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன் மேம். ரெண்டு தருணங்கள்

0: ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஒண்ணு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இருக்கும் பொழுது என்ன ரொம்ப சூப்பரா டேக் கேர் பண்ணிக்கிட்டான். பெங்களூர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. அப்ப வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அப்போ அவன் வந்து ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்ன ஒரு 3-4 days ரொம்ப சூப்பரா டேக் கேர் பண்ணிக்கிட்டான். ரொம்ப பெருசா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லல, பட் என் மேல எவ்வளவு பிரியா இருந்தா அவன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அது மாதிரி என்ன பாத்துட்டு இருப்பான். அது ஒண்ணு. ரெண்டாவது, என்ன வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பொழுது அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அலாதியானது. மேம் சில சமயம் ஏன் சந்திரசேகர் இப்படி வருத்தப்படுற, அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்னுடைய லைஃப் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறது எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு மேம். இந்த தருணம் வரைக்கும் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்லி அவனை வந்து பிரிச்சு பாக்க பண்ணல மேம். ஆனா நீங்க இதை சொன்ன உடனே அவனுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கறத எனக்கு உணர்ச்சி இருக்கு மேம். இந்த ரெண்டு தருணமும்
1: சூப்பர். நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப யூஷுவலா இருக்கிறது வந்து அது ஒரு மாதிரி பிரிச்சு என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரின்றவாங்க. ஆனா அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய நிறைய நன்றிகள் இருக்கு உண்மையிலே. சூப்பர், தேங்க்யூ சார், நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிறது? சொல்லுங்க சார், உங்களுடைய நன்றி.
2: ஒரு செல்போன் உதவி பண்ணாரு மேடம். என்னோட செல் ரிப்பேர் ஆயிடுச்சு, அவரு செல் ஒண்ணு எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்றேன் மேடம்.
1: அப்ப ஃப்ரீயாவே கொடுத்தாங்களா, சூப்பர்.
2: என்னோட செல் பாத்தீங்க ஃபால்ட் ஆயி போச்சு. அவரு ஒரு அவருடைய அவர் டச் போன் வாங்கிட்டாரு. அவர் 1500 போன் அந்த போன் தான் உங்களுக்கு பேசுறேன் மேடம் நான். இப்போ
1: அப்பா சூப்பர் சூப்பர், அந்த போன்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி.
2: சரி மேடம்.
1: ஸோ உங்களுடைய ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் அவங்க சொல்ல மறந்த இல்லைனா சொல்லாமல் விட்ட சில நன்றிகளெல்லாம் வந்து சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தருணத்திலையும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து மீண்டும் நம்ம உங்களுடைய ரெயின்போ நிகழ்ச்சியில் தொடரலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRT.

0: ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்தது இன்னும் நல்லது.
1: எனக்கு அழுகா வருது மேடம், நினைச்சா ரொம்ப ஒரு 10 பவுன் நகை இருக்கு மேடம் வச்சு கொடுத்தா ஒன்னு ஒரு வாட்ட ஒரு வருஷம் வச்சு போட்டு கொடுத்தா மேடம் ஒரு வாட்ட ஒரு கேட்கல மேடம் நகையை கொடு அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் கேட்கல அவரும் கேட்கல மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்,
1: அவருதான் நான் நன்றி வர சொல்லணும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். அதாவது நகைய வச்சு கொடுக்கற அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கிறத கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதை விட திருப்பி கேட்காம இருக்கிறத வந்து கேட்கும் போது இன்னுமே ரொம்ப ஆனந்தமா இருக்குது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், யாருங்கிறது?

0: நான் வந்து அடையர்ல இருந்து. ஹலோ.
1: ஆ சொல்லுங்க சார், அடையர்ல இருந்து.
0: அடையர் தனசேகர் பேசுறேன்
1: மேடம். தனசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம்,
1: சொல்லுங்க.
0: நான் நினைச்சு சொன்னா என்னுடைய ஸ்கூல் வாத்தியார் தான் மேடம் சொல்லணும்.
1: அடடே.
0: ஆமா, ஆக்சுவலா நம்ம நல்லா இருக்கு நினைக்கக்கூடிய தாய் தந்தைக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய வாத்தியார் மட்டும்தான்.
1: கண்டிப்பா.
0: என்னுடைய டீச்சர் முத்துக்கன் சாரு, என்ன நன்றி சொல்ல, நன்றி சொல்ல தவறிட்டேன்னு எனக்கு மனசு வருத்தம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அவர் எங்க சொந்த ஊர்ல பார்த்தேன். பாக்குறச்சே நம்ம அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணலாமா, இல்ல இன்டிச் பண்ணிக்கலாமான்னு ஒரு தயக்கம். நம்மள நேம் வச்சிருப்பாரா, மறந்துருப்பாரா, மாணவர் படிச்சானுங்கிறது தயங்கி தயங்கி நின்னேன்.
1: சரி,
0: கொஞ்ச நேரத்துக்கு அவரு கொஞ்சம் அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாரு.
1: ஓகே. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த நேரத்துல நீங்க நன்றி சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார்.
0: கண்டிப்பா
1: சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ சார். அதாவது பழைய வாத்தியாருக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது இப்ப ஞாபகம் வந்திருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த வாத்தியார் வந்து அவங்களுடைய லைஃப்ல ஒரு இம்பாக்ட ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். வணக்கம் ரெயின்போ சார்.
2: வணக்கம் மேடம். கேட்டு ராஜசேகர் மேடம், கொஞ்சம் தலைப்பை ஒரு முறை சொல்ல முடியுமா?
1: நீங்க சொல்லணும்னு நினைச்ச ஒரு நன்றி என்ன? மறந்துட்டேன், அந்த நேரத்துல சொல்ல தவறிட்டேன், இந்த ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன நன்றி? யாருக்கு?
2: அதாவது எனக்கு முன்பே தெரியாதவங்க உதவி பண்ணாங்க. அவங்க வந்து திருப்பி சொல்லணும்னு நினைச்சேன், அவங்களுக்கு தான் சொல்லாம விட்டுட்டு. அவங்க வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க இப்போ.
1: ஓகே, சூப்பர்.
2: பக்கத்துல இருந்தாங்க. என் பையன் செமிஸ்டருக்கு பண்ண கடைசி செமிஸ்டர் சோதனை எனக்கு 67 மின்ன பின்ன. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட போய் சொல்லுமான்னாங்க. போய் சொன்ன மேடம், செகண்ட்ல 10,000 கொடுத்தாங்க மேடம்.
1: கொடுத்தாங்க
2: மேடம். அதுக்கு என் பையன் காலேஜுக்கு போய், மீனம்பாக்கத்துல இருக்க ஒரு காலேஜ், அங்க போயிட்டு செமிஸ்டர் நான் பணம் கட்டினேன். பையன் கிளாஸ் உள்ள உட்காந்துருந்தா அது மறக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களதான் ஒண்ணும் பாக்க முடியல, ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க மட்டும் கேள்விப்பட்டேன்.
1: சூப்பர் சார்,
2: பாத்தா நன்றி சொல்லணும் மேடம்.
1: சூப்பர் சார், சூப்பர். அந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்க மறக்காம வச்சிருக்கதே பெரிய விஷயம். என்னைக்காவது பாக்க ஒரு தருணம் கிடைச்சா கண்டிப்பா நன்றிய சொல்லுங்க.
2: ஆனா பணம் பாஸ் பண்ண போதும், நீங்க பணம் தர வேணாம்னு சொல்லிட்டாங்க அதிகம்.
1: ஐயோ, பயங்கரமா இருக்குதே.
2: அது ரொம்ப விஷயம் மேடம். அது பூர்வ ஜென்ம புண்ணியம் போல எனக்கு.
1: கண்டிப்பா, உண்மையாவே சார், இந்த காலத்துல வந்துட்டு இந்த மாதிரியான உதவி செய்யறவங்களை வந்து பாக்குறது பெரிய விஷயம்.
2: அதோட பெரிய விஷயம் என்னன்னா, பிசிஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டான்.
1: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். யார் எங்கிறது?
3: சசிகலா.
1: சசிகலாமா, எப்படி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கறேன். சொல்லுங்க,
3: சாப்பிட்டீங்களா?
1: இனிமே தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
3: ஆ இல்ல, இனிமே தான் நான் கூட சாப்பிடணும்.
1: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க.
3: அப்புறம் இது நான் வந்து நன்றி சொல்ல நினைக்கிறது யாருக்குன்னா, சொல்ல நினைச்சு சொல்லாம விட்டுட்டு இப்போ சொல்லணும்னு நினைக்கிறது யாருக்குன்னா, எங்களுக்கு கொரோனால ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா டைம்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப, நாங்க அப்போ வந்து கொரோனா டைம்ல அதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தது, பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப நிறைய கஷ்டமா இருந்தது. அப்ப ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அம்மா இந்தாங்க இந்த 500 ரூபாய் வச்சு இதை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க இங்கேதான் பக்கத்துலயே இருக்காங்க, இன்னும் ஒரு நாள் கூட அவங்க கேட்டதில்ல.
1: சூப்பர்.
3: நாங்களும் குடுக்கறோம் தான் சொல்லி குடுத்துடலாம் தான் சொன்னோம். ஆனா அவங்க இல்ல இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு நான் அவசரத்துக்கு தானே கொடுத்தேன், பரவாயில்ல நீங்க தரவே வேணாம்.
1: சூப்பர் சூப்பர்
3: சொன்னாங்க.
1: அந்த காலத்துல வந்து ஆக்சுவலா அந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே வந்து கடினமான நேரத்துலதான் இருந்தோம். அதுலயும் அவங்க கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம்.
3: ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: ஓகேமா, நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ் மேடம்,
1: நல்ல தமிழ் வழியா?
4: தமிழ் மொழி மேடம், காலையில 10 மணிக்கு
1: தமிழ் மொழி மேடம் கிளம்பியாச்சு. நான் ஜோனல் பேசிட்டு இருக்கேன்.
4: நன்றி.

0: அப்பப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கே.
1: கண்டிப்பா அவங்க தந்தது எனக்கு வாழ இன்னைக்கு எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வானொலி மூலம் கிடைச்சவங்க நேரில் பார்க்க நிறைய இருக்கிறாங்க. பேஸ்புக்கு முகநூல் போன்லதான் பேசிட்டு இருக்காங்க, தவிர யார் நிறைய பேர் நேரம் பாக்கல.
0: ஓகே சூப்பர் சார்,
1: தந்தது கூட வானொலி தான், அதனால வானொலிக்கே நன்றி.
0: வானொலிக்கே நன்றி, ஓ ரொம்ப சந்தோஷம், நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கமா பத்மாவதிமா, எப்படி இருக்கீங்க? கடைசில பாத்தீங்களா அந்த சந்தை, அந்த வார்த்தை நிகழ்ச்சி போன நிகழ்ச்சியில உள்ள அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? சந்தை, ஆமா நான் அதான் சொன்னேன், காய்கறி எங்க போய் வாங்குவோம்னு, சந்தை வெறும் மூணு எழுத்து. சூப்பர், ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா, ஒண்ணு பிரச்சனை இல்ல.
2: சரி கண்ணே
0: சொல்லுங்கம்மா.
2: இப்ப வந்து எங்க மிஸ் வந்து நான் ஸ்கூல படிக்கலமா, நான் என் ஃப்ரெண்ட் நான் பண்ணிட்டான், எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து போய் சொல்றது பிடிக்காது.
0: போயிட்டு வரேன்
2: நானும் அவளும் போய் சினிமா பாத்துனேன். எங்க பக்கத்து மிஷின் ஜானகிம்மா அந்த அம்மா, அந்த அந்த டீச்சரு எங்க எங்க கிளாஸ் பக்கத்து கிளாஸ் அந்த அம்மா, அவங்க என்ன பண்ணாங்க திரும்பி பாக்கற அவங்க உட்காந்துக்கிறாங்க பின்னாடி.
0: ஐயோ
2: நான் பண்ண எங்க மிஷின் சொன்னாலும் பயம் சொல்லி நான் பாத்துட்டு நைட்டா கம்முன்னு விட்டான். விட்டுட்டு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா ரொம்ப சிஸ்டு இட்டு வந்தாங்க. இட்டு வந்து ஸ்கூல்ல வந்து இது 6 மணிக்கு லீவ் போட்டு வந்த உண்மையான்னு கேட்டாங்க அந்த மிஸ்டர். அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல இல்லைங்க அது லீவ் போட்டுங்க, அது இங்கதாங்க இல்லைங்க, யார் சொல்லுங்க உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து எங்களை அவ்வளவு உடம்பாங்க அடி வாங்காத
0: பாத்துக்கிட்டாங்க. பரவாயில்லையே, இப்படி எல்லாம் ஒரு மிஸ் கிடைச்சிருக்காங்களா உங்களுக்கு, பெரிய விஷயம்
2: தான்.
0: உங்களுக்கு லக்கு தான் போல, அந்த மாதிரி ஒரு மிஸ் மேம் கிடைச்சதுக்கு சூப்பர். அதனால உங்களை போட்டு குடுக்காம இருந்ததுக்கு நன்றி சொல்றீங்க. சூப்பர்மா சூப்பர், சொல்லுங்க. இல்லம்மா இனிமேதான், நீங்க
2: சாப்பிட்டீங்களா?
0: நேரத்துக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, சோ வந்து பல வருடங்களுக்கு முன்பதாக வந்து ஒரு அம்மா உங்களுக்கு ஒரு மேம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் வீட்டில் வந்து சொல்லி கொடுக்காம போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க பத்மாவதிமா. அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன்.
3: வணக்கம்
0: ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ
0: வணக்கம்.
4: நிறைய விஷயம் எனக்கு இதுல இருந்துதாமா, அதாவது பல்கலைக்கழகம், அதாவது பாமரனின் பல்கலைக்கழகம் சொல்லுங்க வானொலி. ஆமா நம்ம உண்மை இது
0: ஆத்மார்த்தமா சொல்லுவேன். சூப்பர்,
4: நிறைய விஷயம் எனக்கு கிடைக்குதுண்ணா, இது வெளியில கிடைக்காத நிறைய இதெல்லாம் எனக்கு இதுல.
0: சார் உண்மையிலேயே சொல்றேன், இதை கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: உணர்ந்து சொல்றேன்,
0: அது எனக்கு இங்க வரைக்கும் தெரியுது, அந்த உங்களுடைய உணர்ச்சி வந்து

0: இங்க வரைக்கும் புரியுது தெரியுது,
1: ஆமா
0: அதனால எனக்கே வந்து ரொம்ப பெருமிதமா இருக்கு, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
1: நிறைய நான் இது இலக்கியம் எனக்கு இப்ப கூட எழுத படிக்க தெரியாது, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல எனக்கு கிடைக்குது.
0: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க. நன்றி சார், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், அதாவது யார் யாருக்கெல்லாமோ நன்றி சொல்றாங்க, நமக்கு யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்குள்ள வந்து வானொலிக்கு நன்றி சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரு எங்க இருந்து?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், இஸ்மாயில், ஜே இஸ்மாயிலுங்க.
0: இஸ்மாயில் சார் எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கு உங்களுடைய உற்சாகம்.
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கு சார்,
2: கலக்குறீங்க மேடம்.
0: நன்றி சார், நன்றி.
2: நானும் நன்றி சொல்லணும்னா எங்க அப்பா அம்மாக்கு மேடம்.
0: சூப்பர்.
2: அடுத்தது வானிலைக்கு மேடம், சில விஷயங்களாம் டெய்லி தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
0: சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கு.
2: ஓகே,
0: நன்றி சார், நன்றி. எல்லாரும் அவங்களுடைய நன்றிகளை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து நடந்த நிகழ்வுகளை மறக்காம வச்சு நன்றி சொல்றதை பார்க்கும்போது இன்னுமே வந்து சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லப்பர் பந்த் திரைப்படத்துல இருந்து சில்லாஞ்சிருக்கிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பிரதீப் குமார் மற்றும் கே சிவாங்கி இணைந்து பாடிய பாடல், மோகன் ராஜாவுடைய வரிகள்ல, ஷான் ரோல்டனுடைய இசையில. கீர்த்தி நீங்க இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதுலு.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ. எஸ் நேயர்களே, நேரம் இப்போ 11:50 நிமிடமாயாச்சு. இன்னைக்கு வந்துட்டு உங்களுடன் ரெயின்போல நீங்க சொல்ல நினைக்கும் நன்றி யாருக்கு, என்ன மறந்துட்டீங்களா நன்றி சொல்றதுக்கு, அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, யாரு எங்க இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, தொடர்ந்து வந்து லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் என் கூட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554. இன்றைக்கி வந்து உங்களுடன் ரெயின்போவில் நிறைய பேருக்கு நன்றி சொன்னாங்க. அதாவது இந்த ஒரு நிகழ்வுகளை அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தருணம் கிடைக்கல, மறந்துட்டேன், இப்போ இந்த தருணத்துல வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நன்றிகள் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய நன்றி யாருக்கு சொல்ல மறந்தீங்க அப்படிங்கறத என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. வேட்டையன் திரைப்படத்துல இருந்து மனசிலாயோ அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் மற்றும் யுகேந்திரன் வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் தீப்தி சுரேஷுடன். விஷ்ணு எடவன் மற்றும் சூப்பர் சுபு இணைந்து எழுதிய பாடல் அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில. கேட்டேன் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

இப்படி சூடு.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு உங்களோட ரெயின்போ. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் சில நேரங்களில் நன்றி சொல்ல மறந்துவோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொன்னோம். ஸோ நிறைய காலர்ஸ் இன்றைக்கி பேசினாங்க, பேசி அவங்க சொல்ல மறந்த நன்றியும் சொன்னாங்க, சொல்ல நினச்ச நன்றியும் சொன்னாங்க. ஸோ வாழ்க்கையில் சில நேரம் இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்ல மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரியான நன்றி ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கீங்கன்னா, இன்றைக்கி இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் பார்க்கும்போதோ வந்து நன்றி சொல்லுங்கள். எஸ், ஸோ நன்றி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்குங்க. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க, நன்றியுள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து விடைபெற வேண்டேன். நேரம் வந்தாச்சு, மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு மணிக்கு சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜோனால். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாடல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயலான் திரைப்படத்திலிருந்து வேற லெவல் சகோ அப்படிங்கிற பாடல் தான். ஏஆர் ரகுமான் உடைய இசையில, அவருடைய குரல், விவேக் உடைய வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதுல.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள லிபு கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs

மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் ஓசிஐஸ் உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். நேயர்களே, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதிக உயரங்களை அடைய விரும்பினால் நீண்ட தூரம் ஓடி வர வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அவர்களோட வரிகள். நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இலக்கு அப்படின்னு ஒன்று வச்சிட்டோன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் ஓடணுங்கிறது நமக்கே தெரியும். அதை எவ்வளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதில் தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறோமோ, அவ்வளோவுக்கு உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நிறைய அறிஞர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம எப்போதுமே ஒரு டாபிக் கொடுப்போம், அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்க. இன்றைக்கி டாபிக் வந்து தக்க சமயத்தில் முன் தயாரிப்பு அவ்வளோ பெரிய உதவிகரமாக இருந்தது, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட அட்வான்ஸாக நீங்கள் ரெடியாக்கி வச்சுருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு இடத்துல பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு 12 to 1 நம்ம ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் இணைய விரும்புனீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கோவிந்த் வசந்தா இசையில், உமாதேவி வரிகளில், பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல்.

நேரம் சரியா 12:12. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் டாபிக், தக்க சமயத்தில் உதவிய முன் தயாரிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நிகழ்ச்சியில் இணைய விரும்புனீங்கன்னா 0444 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் பேசுகிற முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கேன். உங்க வானொலி அளவு குறைச்சுக்கோங்க.

0: ஓகே சொல்லுங்க.
1: சார் எங்க அக்கா தான் சார் இன்னைக்கு நல்லா படிச்சுட்டேன் கேமரா ஃபீஸை கட்ட முடிச்சாரு அம்மா அப்பா அம்மா அந்த அக்கா என்ன ஃபீஸ் கட்டி காலையில் முடிச்சிருந்தா எங்க அக்கா தான் நன்றி சொல்லணும் சார்.
0: அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணுமா?
1: பெரிய அக்கா சார் என் மூணு அக்கா பார்த்துக்கோங்க இப்போ அவங்க ஃபீஸ் கட்டி என்னை படி வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்க அக்கா தான் சார் திருச்சி அம்மா இந்த அம்மா வேணும் அக்கா தான் இப்போ படிக்கலாம் வச்சுக்கலாம் அம்மையா அக்கா ஹெல்ப் பண்ணுங்க.
0: இல்ல நான் டாபிக் என்னன்னா உங்களுக்கு பயங்கரமா நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் அந்த டைம்ல உதவுச்சு அப்படின்னு முன்னாடியே நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். இப்ப அக்கா எப்படி அப்படி உதவுனாங்க முன்கூட்டி அப்படி கேக்குறேன் நான் இந்த டாபிக். ஓகே சூப்பர் நன்றிமா ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நேர்களே நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து.

அதில் வந்து தமிழன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல, அமிர்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும், சினம் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும், தூங்காமல் அஞ்சாமல் உழைத்து புகழுக்காக தனது உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும், உலகையே கூலியாக கொடுத்தாலும் சான்றோர் பழிச்சொல் கிடைக்கப்பெறாத தமிழ் இனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கு இல்லை? படித்த உடனே அப்படியே சில பாடல்கள் வந்து மனதுக்குள்ளே அப்படியே ஏறும், வரிகளை அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நம்மளுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்தோன்னா நிறைய தலைவர்கள் அவங்க தன்னுடைய இன்னுயிரையும் மக்களுக்காக, போராட்டத்துக்காக, சுதந்திரத்துக்காக கொடுத்துருக்குறாங்க, நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி சமீபத்தில் நான் ஒரு தியேட்டர் பிளே, நாடக மேடை பார்த்தேன். அதை பார்க்கும்போது இந்த புறநானூற்று பாடல் அதற்கு அப்படியே மேட்ச் ஆச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம எப்படியெல்லாம் உழைக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் உணவு எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதற்கு உதாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் மூலமாக எவ்வளோ விஷயங்கள் கிடச்சிட்டு, ஆனால் நம்ம அதை எப்படி கையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, சங்க இலக்கியங்கள், பாடல்கள் நமக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாகவும் மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருக்குது. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியில் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பனிரெண்டு மணி 26 நிமிஷத்துல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நேர்களே, இன்னைக்கு டாபிக் வந்து தக்க சமயத்தில் எந்த ஒரு முன் தயாரிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் இணைய விரும்புனீங்கன்னா 044 இணைப்பு என்னோட 2986-0038 2952-0554 இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஒரு நேயர் பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: எனக்கு ஒரு அவசர நேரத்துக்கு உதவுச்சு, என்னோட போன் தொலைஞ்சிருச்சு.
4: என்னுடைய கல்லூரி நாட்கள்ல ஒரு ஃப்ரெண்டு நான் கவனிச்சிருக்கேங்க. எல்லாருமே ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டடி லீவில் தான் உட்காந்து கோவிந்தா கோவிந்தாங்கிற மாதிரி பயங்கரமாக படிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து வீடு சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்ல. அதை நான் சொல்லலாம், அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு காலர், அதனால் அவங்கள்ட்ட பேசிட்டு நான் தொடர்ந்து சொல்கிறேன். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். கலையரசி அம்மா, சொல்லுங்க.
6: அதான் நாங்க ஜேர்னலிசம் படிச்சிருந்தோம், 46 வயசுல நக்கீரன் கோபட்ட சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன்.
4: ஓகே.
6: ஏ கிரேட் வாங்கியிருந்தேன், ஒண்ணுமே படிக்காமயே ஒரு பக்கம் கூட படிக்கல. அப்புறம் ஆல் டிகேட் வந்தது, போய் கேட்டேன் எழுதிதாங்க, எழுதி ஏ கிரேட் வாங்கிட்டோம். அதுல இருந்து ஒரு நோட்டு பேனா எப்பயும் டிராவலிங் பேக்ல வச்சிருப்பையா.
4: வெரி குட்.
6: அப்புறம் அமெரிக்கா போயிட்டு வரும்போது பிளைட்ல போட்டுட்டு வந்திருந்தேன் ஹேண்ட்பேக், பிளைட்லயே மாட்டிக்கலாம்ல நம்ம ஒரு ஹேண்ட்பேக் பிளைட்ல. அந்த பாஸ்போர்ட் அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் வச்சிருப்போம், அதுல ஏதாவது செக்கிங் வந்தா காட்டலாம்னு வச்சிருப்போம் சில இதெல்லாம். அதுல அதே அந்த சின்ன நோட்டும் ஒரு பேனா வச்சிருந்தேன். இப்ப பிளைட்ல வரும்போது நெய்பர்ஸ் எல்லாம் யாரும்

0: தெரியல எனக்கு பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு யாரோ பயணிக்கிறாங்க, யாரும் பயணம் பண்றவங்களோட பேசவும் முடியல. ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கமா இருந்தது. அப்ப அந்த நோட் எடுத்து வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டயா?
1: சூப்பர்.
0: வந்தது கிளம்பணும், எப்போ எங்க வந்தோம், என்ன பண்ணோம், அங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தது, நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எல்லாரும் என்ன பண்ணோம்.
1: சூப்பர். இந்த முன் தயாரிப்பு உங்களுக்கு உதவி இருக்கு.
0: ஆமா, அது நோட்டு பேனா தானே போட்டு வச்சிருந்தேன்.
1: நன்றி நன்றி.
0: இன்னமும் வந்து அதெல்லாம் இன்னமும் பாதுகாட்டுறேன். 13 நிமிஷம் ஆச்சு.
1: நன்றிமா நன்றிமா,
0: பாதுகாத்துட்டு நன்றிங்க ஐயா.
1: வணக்கம். ஐயோ, வந்த வேகத்தில் பாவம், அவங்களுக்கு வந்து லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம எப்போதுமே வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக எப்போதுமே அட்வான்ஸாக நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக பெரிய ஹெல்ப் பண்ணும். ஒரு காலர் பேசிடலாம். வணக்கம.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியிலேருந்து, எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கேன். உங்களுக்கு எந்த முன் தயாரிப்பு உதவியது?
2: எனக்கு டாபிக் சொல்லுங்க.
1: கேக்கலையா? உங்களோட முன் தயாரிப்பு எந்த தக்க சமயத்துல உதவுச்சு?
2: நான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் இப்ப பேசுறேன் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சின்னதெல்லாம் நோட் பண்ணி, என்ன டாபிக் கொண்டு வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க சொல்றத டிப்ஸ் நோட் பண்ணி வைப்பேன். தேவாரம் படிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க கேக்குற கேள்வி அதுல இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் லிங்க் ஆகும்.
1: கண்டிப்பா
2: அப்படியே கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிறதுங்க சார்.
1: நன்றிமா நன்றி.
2: என்னோட முன்னேற்பாடு
1: கற்றல் என்னைக்குமே தொடரணும், அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க தேவாரம் படிக்கிறது ரொம்ப சந்தோஷம்.
2: தேவாரம், திருவாசகம் அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன் சார் ஆன்லைன்ல.
1: நன்றிமா நன்றி.
2: நன்றிங்க சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
2: ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி.
1: நன்றி நன்றி. நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து நாம பாடல் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கலைக்குமார் வரிகள்ல சுஜாதா பாடிய பாடல்.

0: நேரம் சரியா 12:36. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில வந்து ரெண்டு காலர் பேச இருக்கிறாங்க, அதை தொடர்ந்து நான் சொல்ல வந்ததை சொல்லிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் ராயப்பேட்டையில இருந்து லலிதான்னு பேசுறேன்.
0: ராயப்பேட்டை லலிதான்னு பேசுறீங்களா, லலிதா பேசுறீங்களா?
1: லலிதா
0: தான் பேசுறீங்க, சூப்பர். சொல்லுங்க லலிதா.
1: வந்து என்னோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிமா.
1: எதிர்நீச்சல் போட்டு நீங்க ஈடுபடுற எல்லா திட்டங்களிலும் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம்.
1: புரிஞ்சுட்டு இருப்பீங்க.
0: நன்றிமா.
1: இப்ப நம்ம டாபிக் வருவோம். நான் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு லேடி.
0: ஓகே.
1: நான் வந்து 2013 தான் ஒரு டச் போன் வாங்கினேன். பட் அதுல சிம் போடுறதுக்கு முன்னாடி அந்த நேரேட்டர் நான் போட்டுப்பேன் இல்லையா, விஷுவலி சேலஞ்சு பர்சன் யூஸ் பண்றதுக்கு நேரேட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அத போன்ல போட்டுண்டு அந்த போனை பத்தினா எல்லா தரவான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருந்து அப்புறமா அதுல சிம் போட்ட உடனே எனக்கு ரொம்ப எளிதாயிருச்சு அந்த போனை ஹேண்டில் பண்றது. இப்போ ஜஸ்ட் லைக் தட் நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் பிளைண்டா இருந்தா கூட டச் போன் வந்து அவ்வளவு யூஸ் சூப்பரா நான் யூஸ் பண்ணுவேன்.
0: சந்தோஷமா இருக்குமா, கேக்கவே ரொம்ப சந்தோஷம்.
1: போன்ல இருந்தே மெயில் அனுப்புவேன், போன்ல இருந்தே வாட்ஸ்அப் மெசேஜ். தமிழும் படிச்சுப்பேன், ஆங்கிலமும் படிச்சுப்பேன், தமிழும் தட்டச்சு பண்ணுவேன், எல்லாமே கத்துட்டு இருக்கேன் சார். அது என்னோட ஒரு இதனால எனக்கு கத்துக்கணும்னு ஒரு தாகம்.
0: சூப்பர்.
1: அதனால எல்லாமே என்னால பண்ண முடியுது. முன்னேற்பாடா அந்த போனை பத்தின எல்லா விஷயங்களும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட சொல்லுவா, நாங்கெல்லாம் வந்து கால் அட்டன் பண்றோம், கட் பண்றோம், அவ்வளவு தாண்டி பண்றோம், நீ தான் போன் ஃபுல்லா யூஸ் பண்ற அப்படின்பா.
0: வெரி குட், சூப்பர்மா, சந்தோஷம் உங்க கூட பேசினதுல.
1: நீங்க சேமமா சௌக்கியமா இருங்க சார்.
0: நன்றிமா. நன்றி.
1: உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான், ஆடியோவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், விஷுவலா பார்க்கலன்னா கூட.
0: நன்றிமா, ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ.
0: வணக்கம். ஓகே, வந்த வேகத்துல ஒரு காலர் வந்து மீண்டும் வர்றாரு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ரிலீஸ் வந்து முத்துக்குமார் சார்.
0: எங்க இருந்து சார்?
2: ரிலீஸ். ரிலீஸ்
0: ரெட்டில்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து அப்படி சொன்னா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டுதான்
0: நானு,
2: டெய்லர் தான். அது ஒரு சூழ்நிலை காரணமா அந்த கம்பெனில செய்யறத ஒரு 3 வருஷம்
0: சுருக்கமா
2: அந்த 3 வருஷமும் சம்பளம்

0: அது எல்லாமே உருதுவா தான் இருக்கும், நமக்கு போதுமானதாவே இருக்காது. ஆனாலும் சகிச்சு மனுஷன் செஞ்சுட்டு நின்றுட்டேன், முடிச்சுட்டு
1: நின்றுட்டேன்.
0: அப்போ நின்றுதுக்கு அப்புறமா எதுக்குமே ஒரு இது இல்லாம இருந்துச்சு, ஒரு இது எடுப்பு இல்லாம இருந்து. அப்பதான் அந்த தீயை பண்றது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த தீயை பண்ண ஒண்ணு பிடிச்சாங்க, அதுக்கான இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணி.
1: புரியல என்ன?
0: நன்றி.
1: ஹாய் ஸ்நேகிதியில் நாம் வந்து பெண்களுக்கு நிறைய இடம் கொடுக்கணும், அதனால் ஆண்கள் வர்றதை விட பெண்கள் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க கலந்துக்கிட்ட ஒரே நிகழ்ச்சி இல்லையா. ஓகே நன்றி. நாம் முன் தயாரிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் சில இடங்களில் பெரிய ஹெல்ப் பண்ணும்போது, அது இப்போ ஒரு காலர் சொன்னாங்க அந்த பிஎஃப் பணம் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. எப்போதுமே ப்ரீ பிளான்டு பண்ணிட்டோன்னா அது வந்து பக்காவாக ஒரு இடத்துல மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம், விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு இன்னும் காலர்ஸ்ட்டை பேசலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சிற்பி இசையில பழனி பாரதி வரிகள்ல மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 12:45. எறும்பு அடிக்க இரும்பு எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா கூட கேப்பர் டே மோதும் போது எல்லாருமே சொன்னாங்க, அர்ஜென்டினா வந்து சாம்பியன், நடப்பு சாம்பியன், அவங்க வந்து கேப்பர் டே கூட மோதுறதெல்லாம் ஒரு லீகா அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபயர் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. மாற்றி மாற்றி கோல் போட ஆரம்பித்தாங்க. கேப்பர் டே வந்து ஒரு டைமில் லீடுக்கே போயிட்டாங்க, 2 கோல் போட்டாங்க. மெஸ்ஸி ஒரு ஒரு வேர்ல்டு வந்து பீஸ்ட்டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கிற டீம் வந்து 0 கோலில் இருக்கும்போது கேப்பர் டே அப்படிங்கிற கேப்பர் டே ஐலாண்டை பற்றி சொல்லணும்னா, அந்த தீவில் வந்து மொத்தமாகவே 500,000 மக்கள் தான் வசிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு கப்பில் கலந்துக்கிடுறாங்க. இவ்வளோ சின்ன சின்ன சின்ன அப்படின்னு சொல்கிற ஒரு டீம் வந்து ஒரு நடப்பு சாம்பியனுக்கு சிம்ம சொப்பனமாக வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு மிக தகுதியான ஒரு டீமாக இருக்கிற ஒரு டீம் வந்து இந்த சாத்து சாத்திட்டாங்களே அப்படின்னு அன்னைக்கு மிட் நைட்டில் மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட் இருக்குல்ல, அங்கே நடந்த ஒரு மேஜிக்கு ஒரு சின்ன ப்ரெஷரில் வந்து அர்ஜென்டினா வந்து அதை விதிவசமாக நிறைய விஷயங்கள் நடக்கும்ல ஒரு கேமில், அந்த பெனால்ட்டி ஃபவுல் அந்த மாதிரி விஷயங்களில் தெரியாமல் ஷோல்டர் இடிச்சுக்கும் அதுக்கு ஃபவுல் ஆயிரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அர்ஜென்டினா 3 கோல், கேப்பர் டே 2 கோல் அப்படின்ட்டு. அப்போது மெஸ்ஸியே வந்து பாராட்டின ஒரு டீமாக வந்து அந்த லீக்ல வந்து கேப்பர் டே இருந்தது. கேப்பர் டேயோட பயிற்சியாளர் வந்து அந்த டோர்னமெண்ட் முடித்து அவங்க நாட்டுக்கு திரும்பும்போது, இந்த உலகத்துக்கு எங்களோட அடையாளத்தை காட்டிட்டோம் அப்படின்னு பெருமிதமாக சொல்லிட்டு போனார். அந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஆடிட்டோரியத்தில் அந்த கேலரியில் இருந்த அர்ஜென்டினா ஃபேன்ஸே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஒரு, இப்போ யோசிச்சு பாருங்கள், எறும்பு அடிக்க எதுக்கு இரும்பு அப்படின்னு சொல்லவங்களுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறது தான். லைஃப்பில் எப்போதுமே வந்து யாரையுமே டவுன் துச்சமாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி போட்டு அடிக்கிற ஒரு மொமெண்ட் வரும் அப்படிங்கிறத கேப்பர் டே காட்டினாங்க. நிகழ்ச்சியில் நேர காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், விமல் குமார் சார்.
0: வணக்கம்.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா சொல்லுங்க.
1: எப்படி சார், ரொம்ப நாளாச்சு.
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்.
1: நாங்க வந்து சார் முதல்ல வந்து கடை வைக்கலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் சார், டைகர் ஸ்டாப் வைக்கலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எதுவுமே இல்ல. சரி, எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு வந்து அது கெட்டி போட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் சரி பரவாயில்ல சொல்லிட்டு இருந்த நகையெல்லாம் எத்தனை பொறுக்கி வச்சு நாங்க கடை வச்சுமே ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்டார்டிங்ல. நாங்க கடை வச்சு 15 வருஷம் ஆகுது சார். அப்ப வைக்கும் போது அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சோம். அதுக்கப்புறம் என் பசங்களை வந்து படிக்க வச்சு இப்ப யார் 2 பசங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க.
0: வெரி குட்.
1: அது வந்து நிஜமா மறக்க முடியாது. அது அதான் அப்ப வந்து யாரும் முடியாது சொன்னாங்க. நாங்க வந்து அது முடிய வச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு சார் கடை வச்சு.
0: இம்பாசிபிள் இஸ் பாசிபிள்னு சொல்லிருக்கீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா.
2: எப்பவுமே ஒரு திட்டமிடல் இருக்கணும்ப்பா நம்ம வாழ்க்கையில. துடுப்பு, அதாவது திட்டமிடல் இல்லாத வாழ்க்கை வந்து துடுப்பு இல்லாத

0: படகு மாதிரி இருக்கும்.
1: ஓகே, உங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் சொல்லுங்கம்மா.
0: என்னோட லைஃப்ல வந்து எப்பவுமே நான் எந்த ஒரு சின்ன ஒரு செயலா இருந்தாலும் திட்டமிடுவேன்பா. திருமணத்துக்கெல்லாம் என் பிள்ளைகளோட திருமணத்துக்கெல்லாம் முதல் குறிப்பு எடுத்து வச்சுக்கிடுவேன். எவ்வளவு திருமணத்துக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன பொருள்கள் வாங்குறோம், அந்த பொருள்களுக்குள்ள விலை என்ன அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கும். என்கிட்ட நிறைய குறிப்புகள் இருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடிக்கிறப்ப. அதுல வச்சே நான் நிர்ணயம் பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் கூடுதல் குறைவு ஆகலாம், அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனாலும் ஓரளவு அதை திட்டமிடும் போது நம்ம கடன் கப்பி வாங்காம வாழ்க்கையை நடத்த முடியுதுங்கப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி இந்த இதுகளுக்கு ரெக்கார்டிங் போவேன். மதுரை இப்ப கொடைக்கானல் கூட சமீபத்துல போயிட்டு வந்தேன். அப்ப என்ன பேசணும் அப்படின்னு ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிடுவேன். அத வச்சுக்கிட்டு பேச மாட்டேன், கையில வச்சுக்கிட்டு பேச மாட்டேன். ஆனா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது அதுக்குள்ள ஒரு ப்ரிப்பேர், என்ன தேவை, என்ன முக்கியமான வார்த்தைகள் தேவைப்படுது,
1: என்ன
0: சொல்லணும் அப்படின்னு குறிப்பு எடுத்து வச்சு நான் பண்றதுனால சிறப்பா பண்ணிட்டு.
1: ஓகேம்மா, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருந்துட்டு பேசாம இருந்தா எப்படி? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அண்ணாநகர்ல இருந்து மாணிதை பேசுறேன். பெல் தான் அடிக்குது, நீங்க அந்த லைன்ல எடுத்து வச்சுட்டு நினைக்கிறேன்.
1: இல்லையே, அந்த லைன்ல ஒரு காலர் வந்தாங்களே, நான் நீங்க வர்றீங்க உங்களை வெயிட் பண்ண போன்றதான் நான் அப்படி பிளான் பண்ணி பண்ணேன். மாலினி தேவி முகம் தெரிஞ்சது அதனால. சும்மா சொல்ற நீங்க, இது இதுக்கு எடுத்து இன்னொரு காலர் நீங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. வாங்க,
2: நானும் சும்மா தான் சொல்றேன்.
1: வாங்க.
2: நான் எப்பவுமே வெளியில போகும்போது ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருப்பேனா, அது எப்பமா நம்மளுக்கு உதவும் வந்து. எப்பவுமே பிரயாணத்துக்கு போகும்போது நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது வைக்கல, பெரியவங்க ஆன பிறகு நான் எப்பவுமே வச்சிருப்பேன், கையில எப்பவுமே வச்சிருப்பேன். அப்போ ஒரு தடவை ட்ரெயின்ல போகும்போது ஒரு 10 வயசு பையனுக்கு அடிபட்டுட்டு காலில், அந்த ஏதோ அந்த இதுல ஒரு இரும்பு இதுல லாட்ல போய் அப்படி இழுத்துட்டான் காலில். அவங்க தண்ணி ஊத்தி பாக்கிறாங்க, லேசா போடுற பேண்டட் வச்சிருப்பேன். அப்போ அத போட்டு அழகா அந்த பையனுக்கு அழகா கிளீன் பண்ணி போட்டு விட்டோம். அப்புறம் நான் எப்பவுமே வச்சிருப்பேன், யாருக்கும் உதவுற மாதிரி தேவைப்படுது. எங்க கோயிலுக்கு போனா கூட நான் கையில பேக்ல இருக்கும், அது ஒரு சின்ன டப்பால போட்டு
1: வச்சிருப்பேன்.
2: அது ரொம்ப அது உதவுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: கேக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களை வந்து அண்ணா நகர் மாலினி தேவி அப்படின்னு சொல்றதை விட மருத்துவர் மாலினி தேவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நேர்களே, நிகழ்ச்சியில பம்பரக்கண்ணாலே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில கபிலன் வரிகள்ல ரஞ்சித் பாடிய பாடல் கேட்கலாம்.

12:57 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறேன். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம் மீண்டும் 2 மணிக்கு சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 1:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனால். எஸ், 1960s மற்றும் 1970s உள்ள பழமையான கோல்டன் ஹிட்ஸ் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மதிய நேரத்தில் நல்லா எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துலையும் வந்து இந்த மாதிரி பழைய பாடல்கள், அதோடைய நினைவுகள், அதோடைய வரிகள்லாம் கேட்டு அப்படியே ஆனந்தத்தில் ஒரு சின்ன குட்டி நாப் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த நாப்போடைய அந்த அழகான ஜேர்னியை வந்து இன்னும் அழகாகிறதுக்கு தான் நான் சூப்பரான பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வரிசையில் உங்களுக்காகவே வந்து கொண்டு இருக்கும் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து 1000 நிலவே வா அப்படிங்கிற பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். புலமை பித்தன் அவங்களுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதோல. Thank you.

நேரம் நிலவே வா என்கின்ற அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:08. அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடல் குடியிருந்த கோயில் என்கின்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் வாளியுடைய

0: வெல்கம் பேக் டு திரைகானம். சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேரம் இப்போது 1:12 ஆயாச்சு. அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து, அடுத்தது அம்புஜா அப்படிங்கிறது தான். சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் வி குமாரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. எங்கெல்லாமே சமதூல.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குறே?

0: பாத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்க

0: அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கு ஏண்டி அப்படிங்கிற அழகிய வரிகளை தாங்கிய பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:16. அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் அருமையான பாடல் என்ன தெரியுமா? பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து தான் வந்துகிட்டே இருக்கு. மனோரமாவுடைய குரல்ல, வாளியோடைய வரிகள்ல, வி குமாரோடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் இப்போ 1:20 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் 1960s மற்றும் 1970s உள்ள ஓல்டு கோல்டு சாங்ஸ் தான் கேட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அந்த மதிய நேரத்தில். அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா வாங்க மச்சான் அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதூல.
1: வாங்க மச்சான்

0: எங்க ஊரு ராஜா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து யாரை நம்பினான் அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய செய்யல. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூல.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

யாரை நம்பினான் என்கின்ற அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:28. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பழைய பாடல்கள் பழைய நினைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வகையில் ஓல்டு கோல்டன் ஹிட்ஸை தான் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இந்த மதிய வேளையில். அடுத்ததாக அந்த பழைய பாடல் இனிமையான குரலில் யார் பாடின பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனின் காதலன் என்கின்ற பாடல் தான் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில், வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். பாடுவோர் பாடினால் அப்படிங்கிற அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேனே இந்த ரெங்கல், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நினைவுகள் நிசப்தமாய் நெஞ்சில் நீளும் நேரம், நிதானமாக ஒலிக்கும் பாடல்கள் தரும் பேரானந்தம். இந்த மதிய நேரத்துல பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திரைகாணம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறீங்க. பாடுவோர் பாடினால் ஆட தோணும் அப்படிங்கிற அழகிய வரிகளை தாங்கி அந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:34. அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடிய பாடல் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

அழகிய பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:40. நீங்க நிலந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். எஸ் பழைய பாடல்கள் 1960s மற்றும் 1970s இருந்து வந்து சூப்பரான கோல்டன் ஹிட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் அடுத்த பாடல் லக்ஷ்மி கல்யாணம் என்கின்ற திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். திரையின் பொப்பன்வழி 101.4 எல்லாமே சமதுல.

அமிர்ந்த நில் திரைப்படத்திலிருந்து ஒத்தையடி பாதையிலே என்கின்ற பாடலை டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சி பி சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க. வாலியுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் இந்த பாடலை தான் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போ 1:49 ஆயிட்டிருக்கு.

0: ஸோ திரைக்கானம் நிகழ்ச்சியில் சூப்பராக பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து தான் வந்துகிட்டு இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூல.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன் நல்லவன்

மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:55. எஸ், இவ்வளோ நேரம் திரை கானம் நிகழ்ச்சியில் என்னோட இணைந்திருந்தீங்க. ரொம்ப ஜாலியாக சூப்பராக பழைய பாடல்களை, அழகிய பாடல்களை கேட்டு பழைய மெமரிஸோடு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மதிய வேளையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ரெடியாக இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த பழைய பாடல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால். நிறைவு பாடலாக தாமரை நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் கேட்டினை நிறுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
2: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம் சொல்றது நான் உங்க அர்ஜே விமல்குமார். ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. லைஃப்ல எப்போதுமே வேலையை நம்ம சரியா செஞ்சாலே அதற்கான அங்கீகாரம் வந்து உரிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம சமீபத்தில் ஒரு நிகழ்வை எல்லாருமே பார்த்துருப்போம். லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர் வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பிரிவை சார்ந்தவர். இந்தியாவோட ரெண்டாவது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது வந்து அவர் வாங்கியிருந்தார். தமிழராக நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமாக அது இருந்துச்சு. அந்த விருதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்கள்ல, அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இராணுவம் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பயிற்சி பள்ளி. நம்ம லைஃப்பை வந்து டிசிப்ளின் ஆக்கிற ஒரு இடங்களில் இராணுவம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ஜஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு யோசிக்காமல் அது ஒரு லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. லைஃப்பை டிசிப்ளினாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய சக்ஸஸ் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து ஆர்மியில் இருந்து ஒரு 8 வருடமாக நான் வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பிரிவுக்கு போகிறேன் அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி அதற்கப்புறம் வீரதீர செயல்களையும் சரி தன்னுயிரை பணையும் வச்சு நாட்டுக்காக அவர் நிறைய பயங்கரவாத முகாம்களை அழித்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதற்காக அவருக்கு அந்த விருது கிடைச்ச ஒரு மொமெண்ட், அவரோட வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு பெருமிதமாக நம்மளுக்கு இருக்கும்ல, நம்ம வேலையை சரியாக செஞ்சால் எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை அவரோட அந்த சிரிப்பு அந்த விருது வந்து நம்மளுக்கு உணர வச்சது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில் முதல்ல பாடல் கேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து

0: வச்சிருந்த அத நீ குடிச்சிட்ட.
1: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.
1: இரண்டு மணி பத்து நிமிடங்கள்ல ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறீங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது. தோல்விகள் வரும், காயங்கள் வரும், அழுத்தங்கள் வரும். ஆனால் நம்மளோட இலக்கை மட்டும் நம்ம விட்டுடவே கூடாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலே ஒரு நாள் உலகமே உங்களை திரும்பி பார்க்குற ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த முடியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

சோறு பொங்கும்போது தீயை குறைக்கணும், கோபம் பொங்கும்போது வாயை குறைக்கணும் அப்படிங்கிறது சமீபத்தில் படித்த உடனேமே சிரித்த ஒரு வாசகமாக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே நம்ம கோபத்தில் நம்மளை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் நம்ம மேலே பிறருக்கு ஒரு மதிப்பை மரியாதையை ஏற்படுத்தும். அப்படி கோபப்படும்போது வர்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தாண்டி அந்த கோபத்தை நேர்லேயோ இல்லை அலைபேசியிலையோ நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடலாம். நேர்லன்னா ஒரு 5 நிமிஷம் என்னை தனியாக விடுங்களேன் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாம். அப்படி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ அடுத்தடுத்து நேரக்கூடிய மனக்காயங்கள்ல இருந்து அடுத்தடுத்து வருஷ கணக்காக சிலர் வந்து சில விஷயங்களை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நீ அப்படி பேசினதானே, ஆமாம் ஒன்னென்ன சும்மாவா, அன்னைக்கு நீ அப்படி தானே பேசின, இன்னைக்கு அன்பாக பேசின, இன்னைக்கு கொஞ்சி பேசுகிறேன், ஆனால் அன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால யாருமே யாருக்கிட்டேயுமே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு அன்பான வார்த்தைகளை பரிமாறுங்க. இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஒன்று இருக்குது, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சொல்வதற்கு எவ்வளவோ இனிய நல்ல சொற்கள் இருக்கும்போது ஏன் கடுமையான சொற்களை தேர்ந்தெடுக்கணும்? இப்படி இந்த குரல் வந்து எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, நான் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கேயோ ஆலயத்துலேயோ மசூதியிலேயோ கோவில்லையோ காலை 4 மணி அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் வந்தது. அந்த திருக்குறள் அதுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, ஒரு 99% வந்து நான் கடைபிடிக்கக்கூடிய இது வந்து இந்த குரல். எப்போ எங்கே வேணாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த குரல் வரும். ஓகே, நீ அன்பான வார்த்தைகளை தேர்ந்தெடு, கடுமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்காத அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு குரலுமே நம்மளோட குணத்தை மாற்றும். 1330 குரலில் ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு குரலையும் ஒரு நாள் நம்ம வாசித்தோம்னா அதனோட விளக்கத்தை நம்ம படித்தோன்னா நம்ம குணம் வந்து மிகச்சிறந்த நற்பண்புள்ள குணமாக மாறிடும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

இளையராஜா இசையில் பிறைசூடன் வரிகளில் மனோ பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:25. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான், தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு. பாடல்கள் நாம் படிக்கும்போதே நம்ம செய்யுள் தமிழில் நம்மளோட இலக்கியம், சங்க இலக்கிய பாடல்கள் அதை நம்ம படிக்கும்போதே நம்மளுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷ்னல் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வாசிப்பில் படிக்கும்போது அதை அப்படியே எழுதி வச்சுக்கலான்னு தோணும். அது நம்ம எழுத எழுத எழுத ஒரு நாள் அது ஒரு பழக்கமாகும், அதன் பிறகு அது நம்மளுக்கு பண்பாகவும் மாறிடும். அப்படி உங்களுக்கு கண்ணில் படுற நல்ல நல்ல விஷயங்களை, அது பஸ் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அதில் அப்படியே வந்து ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மளை வந்து ஒரு வகையில் நம்ம குணத்தை வந்து பெரிதாகவே மாற்றக்கூடிய ஒரு வரிகளாக வார்த்தைகளாக அமையும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரிமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் மாலை 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம் சொல்வது நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நேர்களே, நேரம் சரியாக 3:03. ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட், அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் முடக்குவாதம் குறித்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அலைபேசி வாயிலாக கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 044 இணைப்பு எண்ணோட 2986-0038 இந்த நம்பரில் கூப்பிடலாம். 2952-0554 இந்த நம்பர்லையும் கூப்பிடலாம். இப்போ நம்ம டாக்டர் கூட பேசிடலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இதனோட அறிகுறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்?
2: ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அழற்சி, ஐ மீன் இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது கைகளில் ஏற்படக்கூடிய விறைப்புத்தன்மை, ஸ்டிஃப்னஸ், அல்லது நாள்பட்ட வலி. நாள்பட்ட நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட மோர் தென் 6 weeks அல்லது 3 months மேலே அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கணும். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், கால் முட்டு கை முட்டுகளில் வீங்கி போய் வலிக்கிறது. சம்டைம்ஸ் இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா மூட்டுகள் மடங்க ஆரம்பிக்கும். ஸோ ஏர்லி சிம்டம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், விறைப்புத்தன்மை, இதெல்லாம் இதனுடைய ஏர்லி சிம்டம்ஸ்.
1: ஓகே டாக்டர், இது வந்து எந்த வயதினருக்கு வரும் அப்படின்னு இருக்கா?
2: பர்டிகுலர்லி இது வந்து 20-40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு ரொம்ப காமனாக வரும்.

0: டாக்டர், ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். வானொலி அளவை குறைச்சிட்டு டாக்டர்ட்ட பேசுங்க.
1: மயிலை இம்தியாஸ் அகமத் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: கேக்குதா?
0: கேக்கலாம், உங்க சந்தேகங்கள் கேக்கலாம். டாக்டர் இணைப்புல இருக்காங்க.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: இல்ல, இந்த முடக்கவாதம் எனக்கு வயசு இப்ப 73
2: சொல்லுங்க.
1: இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வராம இருக்க என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும், என்ன உணவு வகைகள் சாப்பிடணும் சொல்ல முடியுமா மேடம்?
2: முடக்கு வாதத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இப்போ உங்களுடைய வயசு நீங்கள் 70 சொல்கிறீங்க. இது வந்து எதனால் இருக்கலாம்னு சொன்னால், உங்களுடைய பின்கேஸ், உங்களுக்கு மூட்டுகளில் வலி இருக்குது, பர்டிகுலராக உங்களுடைய நீ ஜாயிண்டில் வலி இருக்குன்னா அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். நம்ம ஏஜ் ஆக ஆக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தினால வர்றது. பட் நம்ம சொல்கிற ஆர்த்ரைட்டிஸுங்கிறது வந்து ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடல் தாக்கு நோயினால் ஏற்படக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக உங்கள் கேள்வி பிரகாரம் அதை எப்படி தடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, தடுப்புக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற சில அணுக்கள், நமக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அணுக்கள் நமக்கு எதிராக வேலை செய்கிறதுனால வருது. ஸோ இது ஆக்சுவலி நம்மளால் தடுக்க முடியாது, ஏன்னா இது ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் டிசீஸ். பட் நம்ம வந்த உடனே அதை ஏர்லியராக கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம இயல்பு வாழ்க்கையை வாழலாம்.
1: இப்போ நான் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு மேடம். நான் சாப்பாடு கூட உட்காந்து தான் சாப்பிட்றேன்.
2: ஓகே. அதாவது நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அமிலங்கள் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு மட்டும்தான் நம்ம உணவு வகைகளை மாத்திக்கணுமே தவிர்த்து நார்மலா வர ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம பெருசா உணவு வகைகளை மாத்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது.
1: ரொம்ப அருமையா பதில் சொல்லுங்க மேடம். சபாஷ் மேடம்.
2: நன்றி.
0: நன்றி மேடம். டாக்டர் அவர் மேடம்னு நானும் அப்படியே மேடம் வர்றேன். டாக்டர், நாம் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ ஒரு காலர் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: மதியம் வணக்கம் விமல் சார்.
0: வணக்கம் சார்.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க சார், உங்கள் சந்தேகங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ராயப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம்.
2: ஆ, சொல்லுங்க.
3: முன்னாடி சொன்னீங்க வணக்கம், வாழ்த்துக்கள். நம்பர் ஒன்.
2: தேங்க் யூ.
3: நம்பர் டூ வந்து, ஸோ நம்ம ஆர்டினரி ஆர்த்தோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு தேய்மானம் இருக்கு, முட்டியும் சரி, ஜாயிண்ட்டும் சரி, ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூவும் சரி, ஆர்த்தோபரோசிஸும் சரி, எல்லாம் வந்தாலும் இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. 100 இல்லை 2 அப்படிதான் இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டும் எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது. பட் இது எங்கதான் இதுக்கு தீர்வு? இதுக்கு எதனா பிசியோ மாதிரி அதெல்லாம் இருக்கான்? இது மட்டும் சொல்லுங்க, நம்ம கேட்டுக்க.
2: சார், ஆக்சுவலி நம்ம வந்து ருமட்டாலஜிஸ்ட்னு சொல்கிறது எதை சார்ந்த படிப்புனா, மூட்டு தசை இணைப்பு திசு. இது வந்து பேசிக்கலி ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் டிசீஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடல் தார்க்கு நோயினால் ஏற்படக்கூடிய வியாதிகளை பார்க்கறது. இதில் ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் வராதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்இன்னு சொல்லக்கூடிய வியாதி, மயோசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை அழற்சி நோய்கள், வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள் சார்ந்த பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் பார்க்கறது தான் ருமட்டாலஜிஸ்ட். உங்களோட மெயின் கேள்வி வந்து ஆர்த்தோக்கும் ருமட்டாலஜிக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்த்தோன்றவங்க அவங்க எலும்புடைய ஸ்பெஷலிஸ்ட்டு தான். பட் மோஸ்ட்லி அவங்க வந்து மூட்டு சம்பந்தமான பிரச்சனையும் பார்ப்பாங்க, பிளஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ நம்ம அந்த நோயினால் மூட்டு ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள். இப்போ நம்ம விழுந்து அடிபட்டதுன்னா, நமக்கு எலும்புகள் உடஞ்சதுன்னா நம்ம உடனே பார்க்க வேண்டியவங்க ஆர்த்தோ. பட் ருமட்டாலஜிஸ்ட்ன்றவங்க இந்த ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த வியாதிகள் லைக் ஆர்த்ரைட்டிஸ், மயோசைட்டிஸ், வாஸ்குலைட்டிஸ் இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் டிசீசஸ் பார்க்குறவங்க தான் ருமட்டாலஜிஸ்ட். ருமட்டாலஜிஸ்ட் ஆக்சுவலி இருக்காங்க, நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். இருக்காங்க, சென்னையில் நிறைய ருமட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் நமக்கு ருமட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. பட் என்னென்னா அவைலபிலிட்டி, நீங்கள் தெரிஞ்சு அவங்கள தேடி போகிறது இப்போ, ஏன்னா அதனுடைய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அசோசியேஷன் மூலமாக. ஸோ கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு ருமட்டாலஜி பற்றிய விழிப்புணர்வு நிறையவே வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நாங்கள் இன்னும் அதுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம்.
0: நிச்சயமா டாக்டர், நாம தொடர்ந்து நிறைய காலர்ஸ்ட்ட பேசலாம். நேர்களே, முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட், அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சந்தன்ராஜ் சார், உங்க வானொலி அளவை குறைச்சிக்கோங்க, இல்ல அங்கிருந்து தூரமா வந்துருங்க.
4: வானொலியே கட் பண்ணிட்டேன். சந்தன் ராஜ், ஏஜ் 72. எனக்கு

0: ரெண்டு வருஷமாவே நடக்கும்போது நடக்கும்போது கொஞ்சம் நேரம் கால் மரத்துக்கிடுது, ரெண்டு காலம் நிற்கும் போதோ இல்லை எங்கேயா ஷாப்பிங் போனாலோ மரத்துக்கிடுது, திரும்ப ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு கண்ட்ரோல் ஆயிடுது, மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு வருது. அது நடு முதுகுல கீழ் எலும்பு ஜாயிண்ட் வருது இல்லை சார், அந்த எல் ஃபைவ் என்னமோ சொல்றாங்க, ஃபைவா ஃபோரோ தெரியல, அந்த இடத்துல எப்பமாவது வலி இருக்குது.
1: வணக்கம். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதுமே வந்து டீஜெனரேட்டிவ் ஜாயின்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஏஜ் ஆக ஆக பின்முதுகு எலும்புகள்லையும் சம்டைம்ஸ் தேய்மானங்கள் வரும், அது வந்து உங்கள் எலும்புகள் சம்டைம்ஸ் விலகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம், அது உங்கள் நரம்பு மண்டலங்களை அமுக்கும் போது அது உங்களுக்கு வந்து அந்த நியூரலாஜிக்கல் பெயின், அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த கால் மரத்து போகிறது அல்லது ஸ்டிஃப்னஸ் வந்து வரலாம். இது வந்து ஆக்சுவலி நம்ம எம்ஆர்ஐ எடுத்துட்டு சம்டைம் டிஸ்க் பல்ஜ் மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த எலும்புகளில் போயிட்டு அந்த நரம்பு இடிக்கிற மாதிரி, இல்லை அந்த எலும்புகளோட ஸ்பேஸ் சொல்லுவாங்க அதனுடைய துவாரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதனுடைய காரணங்களால் உங்களுக்கு கால் மரத்து போகலாம். ஸோ நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ப்ராப்பரான ரீசன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்புறம் நான் ஒரு 30 இயர்ஸாக யோகாசனம் பண்ணுறோமா, எல்லா யோகாசனம் பண்ணுறேன், சிரசாசனம் பண்ணுறேன், எல்லா பண்ணாத ஆசனமே இல்லை, அவ்வளவும் பண்ணுறேன், அப்போ கூட எனக்கு எந்த பெயினும் எதுவுமே இல்லையே.
1: இல்லை, சி நம்ம உடம்புகளில் மாற்றங்கள் வயது ஆக ஆக ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து நீ உங்களால் இப்போ பண்ண முடியுதுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த வயசில் உங்களுக்கு யோகாசனம் பண்ண முடியுதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். யா அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பட் சம்டைம்ஸ் சில மூமெண்ட்ஸில் இந்த மாதிரி பின்முதுகு எலும்புகள் வந்து நரம்பு டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின் வரலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் நீங்கள்
0: என்னங்க
1: ஐயா,
0: உணவு ரீதியாக எதுவும் பண்ணணும்,
1: உணவு ரீதியாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால கால் எடுத்து வச்சு நடக்க முடியல, கால் வந்து பலகீனமா இருக்கு, உணர்ச்சிகள் இல்லாம இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா நீங்க உடனே இமீடியட்டா டாக்டர் பார்த்து வைத்தியம் எடுத்துக்கிறது நல்லது.
0: சில நேரம் எப்பமாவது பெரு வரல கிட்ட லேசா வலதுகால் பெருவர்கள்கிட்ட ஏதோ எறும்பு ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது.
1: அதுதான் உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்குது. பிளஸ் உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு சொல்லல, டயபெட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வரலாம். ஸோ பெஸ்ட் வந்து நீங்க எம்ஆர்ஐ எடுத்து பாத்துக்கிறது பெட்டரா இருக்கும். நன்றிங்க.
2: நன்றி. எல்லாருமே வந்து அவங்களோட டவுட்டை வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. நேர்களே, முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட், அவங்க தான் நம்ம கூட இந்த 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நேரலை நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 044 இணைப்பு எண்ணோட 2986-0038 இந்த நம்பர் கூப்பிடலாம். இன்னொரு நம்பர் 2952-0554 இந்த நம்பருக்கும் கூப்பிடலாம். டாக்டர், நாம ஒரு பாடல் கேட்டு இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டே பேசலாம் டாக்டர்.

0: 3:18 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நேரலையில் இணைஞ்சிருக்கும் முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இணைப்புல ஒரு காலர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகன் டைலர் இருந்து கலீல் அகமத் பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாங்களா?
2: வணக்கம், சொல்லுங்க
1: டாக்டர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா டாக்டர்?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் டாக்டர். இங்க எங்க கடை கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் வச்சிருந்தாங்க ஒரு அம்மா. இவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லாதான் இருந்தாங்க. கடை துறக்கிறது என்னம்மா ஆச்சு? கடை துறக்கிறது அவங்க ஹஸ்பண்ட கேட்டேன், என்ன சார் கடையை ஹோட்டல் துறக்கிறதுல? இது போல அக்காவுக்கு முடக்குவாதம் வந்துருச்சுப்பா. திடீர்னு அவங்களால விரல எல்லாம் அந்த மழை டைம் ஆனா இது கையெல்லாம் விரல எல்லாம் இது மடங்க முடியல, அப்படியே இதுவும் ஆயிடுது. ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாக்கலையா, ட்ரீட்மெண்ட் பண்ணலையானா? லைட்டா தான் இருந்தது. உங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த தண்ணியில கை போட்டு இந்த வேலை எல்லாம் செய்யறதுனால அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இது முடக்குவாதம் வர்றது என்னன்னா எதனா ஒரு என்ன சொல்றது முன்ன அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன டாக்டர், எப்படி இருக்கு தெரியும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
2: அறிகுறிகள் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாள்பட்ட வியாதிங்க. லைக் இது ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ திடீர்னு அப்ரப்டாலாம் வராது. நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நாளா அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கைகள்ல வீங்கி போறது, ஏதாவது ஒரு முட்டு ரெண்டு முட்டு வீங்கி போயிடுது. நம்ம அதை அப்படி வரும்போது நம்ம யூஸ்வலா அதை நம்ம நிராகரிச்சிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே கைகள்ல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதாவது இப்போ லேடிஸ்ல இருந்தாங்கன்னா காலையில எந்திரிச்சு அவங்களுடைய ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் லைக் இப்போ

0: பருப்பு டப்பா துறக்கணும்னா கஷ்டமாக இருக்கும், தொடத்தை பிடிச்சி பெருக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அந்த சிம்டம்ஸ் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லாயிடும். லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரை இருக்கும், அதுக்கப்புறம் நல்லாயிடும். ஸோ கைகளில் வீக்கம், கைகளில் விறைப்புத்தன்மை அல்லது ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து வந்து தான் ஒரு ஒரு மூட்டாக வீங்கி வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்டம்ஸ் அது நமக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்லி திங், நம்ம அதை வந்து சீக்கிரமாக அதை அறிஞ்சிக்கிட்டு நம்ம டாக்டர்ஸை பார்த்தனோம்னா அதுக்குரிய டெஸ்ட் எடுத்து நம்ம எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், அடுத்து ஒரு காலர் இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம் விமல் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்டணியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் சார், டாக்டர் உங்க டவுட் கேக்கலாம்.
0: வணக்கம் சொல்லுங்க
2: டாக்டர். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர்.
0: சொல்லுங்க.
2: முதலாவது கேள்வி வந்து, இந்த முடக்கவாதம் அப்படிங்கறதுலயே ஸ்டேஜஸ் அப்படிங்கறத இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இதற்குரிய நவீன சிகிச்சை முறை அப்படிங்கறது எப்படி இருக்கு, அந்த முடக்கவாதம் அப்படிங்கறது

0: மூணாவது கேள்வி வந்து இந்த முடக்கவாதம் அப்படிங்கறதுலயே ஸ்டேஜஸ் அப்படிங்கறத இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இதற்குரிய நவீன சிகிச்சை முறை அப்படிங்கறது எப்படி இருக்கு, அந்த முடக்கவாதம் அப்படிங்கறது சரி பண்ண முடியுமா, அப்படி இருந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல மாத்திரம்னா இந்த முடக்கவாதம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்கன்னா சரி செய்ய முடியுமா, அல்லது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
1: சரி, முடக்கவாதத்துல நிறைய டைப்ஸ் இருக்குங்கம்மா, லைக் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம், சில பேருக்கு அந்த தோள்களில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸ்னால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா பின் முதுகு வாத நோய், பர்டிகுலர்லி கழுத்து இடுப்பெலும்புகளில் ஏற்படக்கூடிய வாத நோய். ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குரிய டெஸ்ட் அல்லது சம்டைம்ஸ் எக்ஸ்ரேஸ் தேவைப்படும், சம்டைம்ஸ் எம்ஆர்ஐ தேவைப்படும், இதை நம்ம எடுத்துட்டு நம்ம வைத்தியங்களை ஆரம்பிக்கணும். ஸோ முடக்கவாதத்தோட மெயின் இது என்னென்னா இது ஒரு நாள்பட்ட சிகிச்சை தேவைப்படும். நம்ம வந்து கொஞ்ச நாள் மாத்திரை எடுத்துட்டு நம்ம உடனே நிறுத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இது எப்படி நமக்கு சுகர் பிபி தைராய்டு வந்தால் நம்ம டெய்லி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலை நம்மளால் லீட் பண்ண முடியும். ப்ளஸ் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், ஏன்னா முடக்குவாதம் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ல கூடியது மூட்டுகளை மட்டும் பாதிக்காது, சம்டைம்ஸ் கண்ணு பாதிக்கும், சம்டைம்ஸ் லங்ஸை பாதிக்கும். ஸோ இந்த பாதிப்புக்கெல்லாம் வராமல் தடுக்க முடியும். இது உங்களுடைய முதல் கேள்வி. அதை வகைப்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக ஸ்டேஜஸ் வந்து போன் டேமேஜ் ஆகும்போது தான் நீங்கள் ஸ்டேஜஸ் சொல்லலாம். லைக் இப்போ ஒரு மூட்டுகளில் வந்து ரொம்ப தேய்மானம் வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்டேஜ் பண்ணலாம். பட் ஜென்ரலி டிசீஸை நீங்கள் பெருசாக ஸ்டேஜ் பண்ண முடியாது. ஏர்லி ஸ்டேஜஸில்
2: ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். உங்க வானொலி அளவை குறைச்சுக்கோங்க, டாக்டர்ட்ட டவுட் கேளுங்க.
3: ஆஃப் பண்ணிட்டோம் சார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: நான் வந்து கால் வலி, லெஃப்ட் கால் வலின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசமா வலி மாத்திரை கொடுக்குறாங்க டாக்டர்.
1: ஓகே.
3: அது சாப்பிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு இன்னும் ஒரு வாரம், இன்னும் ஒரு 2-3 நாள் சாப்பிட்ட 3 வாரம் முடிஞ்சு இதோட சாப்பிட வேணாம் நிறுத்திக்கோ அப்படின்றாங்க. வலி எல்லாம் சரியாயிடுச்சு.
1: ஓகே.
3: ஆனா ரொம்ப வேலை செஞ்சா வலிக்கு வலி வந்துடுது டாக்டர். என்ன அது, எப்படி என்ன சொல்றது?
1: இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத நீங்க பாக்கணும். சரி, வலிக்கு நீங்க மாத்திரை போட்டீங்கன்னா அது தற்சமயத்துக்கு உங்களுக்கு வலி நிவாரணம் கொடுக்கும். பட் ஏன் உங்களுக்கு வலி வருது, மூட்டுகள்ல உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு வாத நோய் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத நமக்கு சொல்ல முடியும்.
3: அது ஸ்கேன் பண்ணாங்க சார் டாக்டர்.
1: ஓகே.
3: பண்ணி பார்த்துட்டு நான் ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கு காலில்.
1: ஓகே.
3: அதெல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வலிக்கு மட்டும் மாத்திரை கொடுத்தாங்க. வலி சரியாயிடணும். சக்கரை நோய் இருக்கு டாக்டர் எனக்கு.
1: ஓகே. இப்போ உங்களுக்கு மூட்டுகளில் வலினா நீங்க அந்த எந்த மூட்டை சொல்றீங்கம்மா? நீ ஜாயிண்ட், கணுக்கால் மூட்டு சொல்றீங்களா?
3: அதாவது கால் ஃபுல்லாவே தான் வலிக்குது. ஜாயிண்ட்லயும் வலிக்குது, கால் ஃபுல்லாவே வலி, வலி வந்ததும் கால் ஃபுல்லாவே வலிக்குது.
1: ஓகே. ஸோ நம்ம அதான் அதுக்குரிய டெஸ்ட் பார்க்கணும், உங்கள் மூட்டுக்கு எக்ஸ்ரே பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் தர முடியுங்கிறது நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியும்.
3: அதுதான் சொன்னதுக்கு இவங்க வந்து நல்லா நார்மலாக இருக்குது, அது சக்கரை வேலை வருது சரியாக போயிடும், அதுக்கு அது ஓசமாக
1: உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்குரிய வைத்தியம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உள் உறுப்புகள், பர்டிகுலர்லி உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய கிட்னிஸ் நல்லா இருந்தாதான் நம்ம மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அதுக்குரிய மாதிரி மாத்திரைகளை மாத்தி அது அளவுகள் அல்ல டோஸை மாத்தி கொடுக்கறது நல்லா இருக்கும்.
2: டாக்டர், அந்த வகைகள் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, அதை தொடர்ந்து பேசிடலாம்.
1: ஸோ அவங்க ப்ரீவியஸ் காலருடைய அந்த வகைகளில் அதுதான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின் முதுகு வாத நோய், அதாவது ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பின் முதுகு வாத நோய், இதெல்லாம் பெருவாரியான வகைகள். இன்னொன்று வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நம்ம நிறைய டைம் குழப்பிக்கிறது என்னென்னா இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா, ரூமட்டாய்டுனால மூட்டு தேஞ்சி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், பட் வெறும் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஆகும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இது

0: தேய்மானம். அவங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க கேட்டது இப்போ அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் வந்திருக்கா, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டா அது நல்லா ஆகுமா? எஸ், நிறைய நமக்கு அட்வான்ஸ் மெடிசன்ஸ் வந்திருக்கு. பர்டிகுலர்லி அது பேர் வந்து பயாலஜிக்கல் தெரப்பீஸ்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ முன்ன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் இப்போ இல்லை. ரொம்பவே அட்வான்ஸ் மெடிசன் நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டறிஞ்சு அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கிறோமோ நம்மளோட நம்மளுடைய நார்மல் லைஃப் அஸ் தோ நம்ம ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே நம்மளோட குவாலிட்டி லைஃப் அண்ட் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியும்.
1: சூப்பர் டாக்டர். நேர்களே, முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் அவர்களோட தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 044 இணைப்பு எண்ணோட 2986-00-38 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 2952-05-54 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், மூட்டுவாத நோய் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது யாருக்கு வேணாலும் வரலாங்க. லைக் பர்டிகுலராக ஏஜ் வந்து 20-40 இயர்ஸ், விமன் 20-40 இயர்ஸில் ரொம்ப காமனாக வரும். மென்னுக்குமே வரலாம், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வரலாம். ஈவன் இது குழந்தைங்களுக்கு கூட வரலாம். லைக் ஒரு 6 வயசு மேலே 8 வயசு குழந்தைக்கு கூட இது வரலாம். ஸோ அல்லது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் வரலாம். ஸோ இதுக்கு நம்ம ஏஜ் க்ரைட்டீரியாஸ்ன்னு பெருசாக கிடையாது. பட் காமன் வந்து பார்த்தீங்கன்னா 20-40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக வரும். இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வகையில் சாரும். என்னென்னா, நம்ம உடம்பில் அணுக்கள் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்க நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. பட் என்ன ஆகும்னா, அந்த செல்ஸ் நமக்கு எதிராக மாறும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகளையே அது வந்து ஒரு ஒரு ஃபாரின் பாடியாக நினைச்சிட்டு நமக்கு எகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ அதனால தான்
1: ஒரு காலர் வந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். எனக்கு ஹலோ
1: பேசுங்க டாக்டர், கேக்குறாங்க, நீங்க சொல்லலாம்.
0: சொல்லுங்கம்மா.
2: சரி சார், சொல்றேன். முட்டி வலி இப்ப எனக்கு 70 வயசு ஆகுது. ஒரு 40 வயசுல இருந்தே அது லேசா வலிச்சுது. அப்புறம் அப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்டு அது ஆயின் அந்த ஆயிலெல்லாம் தடவி ஒத்து கொடுத்து எல்லாமும் பார்த்தும் அது அப்படியே கண்டினியூவா இருக்குது. இப்ப வந்து இப்ப டாக்டர் சொன்னதை வச்சு நான் கேக்குறேன். இப்ப புது விதமா மருந்து மாத்திரை எல்லாம் வந்திருக்குது, மெடிசனும் வந்திருக்குதுங்கிறதால பெயின் கில்லர் சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு இப்ப இவங்க சொன்னதை வச்சு நான் கேக்குறேன், இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா?
0: அதாம்மா, உங்களுக்கு இருக்கிறது என்ன ஆர்த்ரைட்டிஸ்ல வகைன்னு நமக்கு தெரியணும்மா. இப்போ உங்களுக்கு இருக்கிறது தேய்மானம் தான், மூட்டு தான் தேஞ்சு போயிருக்குன்னு சொல்லும் போது அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ஸோ மூட்டு தேய்மானத்துக்கு நமக்கு நிரந்தர தீர்வு வேணும். பர்டிகுலர்லி உங்க மூட்டு ரொம்ப டேமேஜ்டா இருக்கு, உங்களால நடக்க முடியல, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலன்னா அது கண்டிப்பா நல்லாவே அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு, பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். ஸோ எந்த எந்த வகையில நீங்க சேர்றீங்க அது தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கறத நம்மளால சொல்ல முடியும்.
2: சரி டாக்டர், ரொம்ப நன்றி.
0: தேங்க் யூ மா.
1: நன்றிங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த உங்களுக்கு கேள்விகள் இருந்தா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க விரும்பினா 044-02-98 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
3: டாக்டர்
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நான் 90 இயர்ஸ் ஓல்டு.
1: சொல்லுங்கய்யா, உங்க கேள்வியே சொல்லுங்கய்யா.
3: நான் சொல்றேன், நீங்க நடுப்பு நீங்க கொஞ்சம் பேசாம டாக்டரோட நான் பேசிடுறேன்.
0: சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க.
3: அம்மா, எனக்கு 90 வயசாகுது.
0: ஓகே.
3: நான் ரிட்டையர்ட் டீச்சர்.
0: சரிங்க.
3: எல்லா ஃபேமிலியில நல்ல வேலையெல்லாம் வெல் கேர்டு.
0: ஓகே.
3: எனக்கு என்ன இப்ப கஷ்டம்னா, அடிக்கடி மிஸ்டு பீச் வருது.
0: ஓகே.
3: பல்ஸ்ல வந்து
0: ஓகே
3: 6-10 கொஞ்சமா டபுள் பீட்டும் மிஸ் ஆகுது.
0: அது சம்பந்தமா நீங்க உங்களுடைய கார்டியோலஜிஸ்ட் தான் பார்க்கணும்.

0: இருதய நிபுணர் தான் பாக்கணும்.
1: எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சு.
0: ஓகே.
1: அதனால நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை.
2: ஐயா நன்றிங்க ஐயா. உங்களுக்கு முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்கள் வந்து முடக்குவாதம் குறித்த எந்த சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு காலர் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: ஹலோ மேடம், எனக்கு 63 வயசு ஆகுது மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: 63 வயசு ஆகுது.
0: ஓகே.
3: முட்டி வலியா மேடம் ரொம்ப இருக்கு, என்ன பண்ணலாம் அதுக்கு?
0: இல்லை அதுதான் நான் முன்னே இருந்தவங்களுக்கு சொன்னதுதான். 65 வயசில் மூட்டு வலி வருதுன்னா மூட்டு தேய்மானம் ஆஸ்டியார்த்ரைட்டிஸாக இருக்கலாம். ஸோ ஆஸ்டியார்த்ரைட்டிஸ் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஆர்த்தோ இதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஆர்த்தோ டாக்டர் பார்த்து
3: ஆக்ரோபேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும்.
0: எதுங்க
3: அப்படிங்கிறாரு?
0: எதுங்க
2: நன்றி நேயர்களே, முடக்குவாதம் குறித்து உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்க விரும்பினீங்கன்னா மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா நம்ம கூட இருக்கிறாங்க. 4 மணி வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். இணைப்புல ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வாங்க, இருமல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஹலோ வணக்கம். என்னப்பா இது, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நேர்களே, முடக்குவாதம் குறித்து உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். 4 மணி வரைக்கும் நம்ம நேரலை நிகழ்ச்சியில் மருத்துவர் டாக்டர் எம் ஹேமா சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பெண்ணோட 298600038, இன்னொரு எண் 2952054. இணைப்பில் ஒரு காலர் வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்
4: வணக்கம் சார், நிர்மல் சார்.
2: ஆ சார் வணக்கம் சார், உங்கள் டவுட்டை கேட்கலாம்.
4: ஆ டாக்டர்
0: ஆ பேசுகிறாங்க
4: மேடம். ரெண்டு சோழரும் வலிக்குது மேடம், எனக்கு 63 வயசு ஆகுது, ரெண்டு சோழரும் வலிக்குது.
0: உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? சுகர் இருக்குங்களா?
4: ஆ சுகர் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட் தான் மேடம்.
0: சுகர் இருக்கவங்களுக்கு காமனா என்ன பண்ணணும்னா தோள்பட்டைகள்ல பாதிப்பு வருங்க, அது சுகர்னாலேயே பாதிப்புகள் வருங்க. பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு உங்கள் திசுக்கள் ஏதாவது பிஞ்சு போயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குரிய ரிப்பேர் பண்ணலாம். இது ஒரு சொல்யூஷன். இன்னொன்று, நீங்கள் ஃபிசியோதெரப்பியும் அணுகலாம். உங்கள் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ப்ளஸ் உங்கள் சுகருடைய லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.
4: தேங்க்யூ
0: தேங்க்யூ
2: டாக்டர். நாம் மூட்டுவாத நோய் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் வரும், அந்த கேள்வியில் பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசுறோம், பேசலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு பேசிடலாம். வணக்கம் வணக்கம்
0: சொல்லுங்க. பக்கவாதம்ங்கிறது நம்ம மூளையில் செல்ற அந்த ரத்த ஓட்டத்தில் அடப்பு ஏற்படுறதுனால வருது, அது நியூரோலஜிஸ்ட் பார்ப்பாங்க. முடக்குவாதம்ங்கிறது மூட்டுகளில் இல்லை தசைகளில் இல்லை இணைப்பு திசு கனெக்டிவ் டிஷ்யூஸில் வர பிரச்சனைகளை நம்ம முடக்குவாத பிரச்சனைகள்னு சொல்கிறோம். தேங்க்யூங்க.
2: அதாவது முடக்குவாதம் பக்கவாதம் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு வேகமாக போயிட்டார். அடுத்து ஒரு காலர் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் டவுட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 இணைப்பெண்ணோட 298600038 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒரு காலர் பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ
0: ஹலோ,
5: ரெயின்போ எஃப்எம்.
2: ரெயின்போ எஃப்எம் தாம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம்.
5: ஆ சார், நான் வேலைச்சேரியிலேருந்து பானு பேசுகிறேன்.
2: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க.
5: ஆ குட் ஈவினிங் டாக்டர்.
0: குட் ஈவினிங்
5: டாக்டர். எனக்கு ஒரு 3 மாசமாவே லெஃப்ட்ல ஷோல்டர்ல பெயின் இருக்கு, நைட் டைம்ல ஜாஸ்தியா இருக்கு டாக்டர்.
0: ஓகே.
5: அது ஆக ஆக அது போயிடுது, அது என்ன ரீசன் டாக்டர்?
0: 3 மாசமா ஷோல்டர்ல மட்டும் தான் பெயின் இருக்குங்களா?
5: ஆமா, ஷோல்டர்ல மட்டும், லெஃப்ட் சைடுல.
0: ஓகே. வேற எந்த மூட்டுலயும் வலி இல்லீங்களா?

0: வேற எந்தையும் வலி இல்ல, சுகர் டெஸ்ட் அதுவும் எடுத்து பாத்துட்டேன், சிவியர் எல்லாம் செஞ்சு பாத்துட்டேன்.
1: ஓகே.
0: ஆனா அந்த வலி இருக்கு டாக்டர். எனக்கு
1: இல்ல, எந்த மூமெண்ட்லம்மா உங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்குது?
0: படுக்கிற டைம்ல.
1: ஓகே.
0: நைட்டுக்கு மட்டும்.
1: கைய தூக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்குங்களா?
0: காலைல எழுந்தவுடனே கைய தூக்குற டைம் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு.
1: ஓகே.
0: வேலை செய்ய செய்ய அது கரெக்ட் ஆயிடுது டாக்டர்.
1: ஓகே.
0: நைட்டு படுக்கிற டைம்ல அந்த மாதிரி மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆகுது.
1: ஓகே. ஸோ நீங்கள் பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா, வாத நோய் இருக்கான்றது டெஸ்ட் பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஸ்கேன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரீசன் நமக்கு சொல்லணும்னா, ஒன்று உங்களுடைய பிளட் ப்ரொஃபைல்ஸ், உங்களுடைய பேசிக் பிளட் டெஸ்ட் பார்க்கலாமா. அது ரெண்டு காரணம், ஒன்று தேய்மானமாக இருக்கலாம், இல்லை ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். பட் ரெண்டுத்தையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான பிளட் டெஸ்ட் வேணும்.
0: பேசிடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பிளான்ட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார். உங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: எனக்கு 68 வயசு ஆகுது சார்.
2: ஓகே சார்.
3: எனக்கு மூட்டு வலி அதிகமா 15 வருஷமா இருக்கு. இடுப்பு வலி ரொம்ப வலியாகுது. இப்போ ரெண்டு கையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது. படுத்த படிக்கையா இருக்கணும்னு தோணுது. ஏது நின்னா முடியாது, நடக்க நினைச்சா நடக்க முடியாது. அப்படி நடந்தா பயங்கரமா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, அதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. என்ன பாட்டி மூச்சு வாங்காது, யாரும் ஒண்ணும் இல்லைங்க, அது பழகி போச்சுக்கோங்க அப்படின்னு. இப்படிதான் வண்டி ஓடி நிக்குது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் சொல்றத கேட்டேன் நானு. எனக்கு அதான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் மன திருப்திக்காக போன் பண்ணையா.
2: நன்றிங்க ஐயா. உங்க வணக்கம்லயே நான் மூச்சு வாங்கிட்டேன். உங்களோட குறிப்பிட்ட சந்தேகங்கள் வந்து டாக்டர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன்னா முடக்குவாதம் குறித்து 4 மணி வரைக்கும் நம்ம கூட மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. நேர்களே, உங்களோட டவுட்டை கேட்கறதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952055 இந்த நம்பருக்கும் கூப்பிடலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார். அண்ணா வந்து 1 இயர்லயே அந்த பிளேட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இருந்தாங்க.
1: ஓகே.
4: அண்ணா வந்து வேணா, நார்மலா இருக்குனா ஓகே, ரிமூவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து கால்ல வந்து நீர் சேரும், அதனால நீங்க தலகாணி ஏதாச்சும் காலுக்கு வச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
1: ஓகே.
4: இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் இல்ல 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு நைட் டைம்ல ஒரு 9 to 10, 9 to 4 அந்த மாதிரி வந்து ரெகுலரா ரெஸ்ட் ரூம் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, காலில் நீர் சேர்ந்தா ரெஸ்ட் ரூம் வழியா தான் வெளியே வரும்.
1: ஓகே.
4: அப்படிதான் ஆகும் அப்படின்றாங்க. அது எப்படி மேம், நார்மலா அது அப்படிதான் ஆகுமா?
1: இல்லம்மா, நீங்க சொல்ற பிரச்சனை காலில் நீர் கோக்குதுன்னா பேசிக்கா ஒன்று உங்களுடைய கிட்னியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அதுதான் மெயின். இல்லை நீங்கள் ரொம்ப நாள் படுத்த வாக்கில் இருக்கீங்க, உங்களுடைய மூமெண்ட்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைன்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு கால்களில் நீர் கோக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக உங்களோட கண்டிஷன் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்குரிய தீர்வுகளை கொடுக்க முடியும். பட் உங்களுடைய மெயின் திங் வந்து பிளேட் வச்சிருக்கிறது வந்து அதை நீங்கள் ஆர்த்தோபீடிஷியன் கூட தான் கன்சல்ட் பண்ணி அதை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும்.
4: இல்லை, அவங்க டாக்டர் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க.
1: ஓகே.
4: காலில் வந்து நீர் சேர்ந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் வழியாக வழியே வந்துடும், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த 1 டே அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரெகுலராக போகுது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு.
1: அப்போ நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்களேம்மா. உங்கள் கிட்னிஸ் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வடிஞ்சிடுது, வீக்கம் இல்லை அப்படின் போது நீங்கள் பயப்பட தேவையில்லை.
4: வீக்கம்லாம் இல்லை மேம்.

0: அந்த டைம்ல காலு கொஞ்சம் மின்ன மின்னு நல்லா ஒரு மாதிரி தெரியுது. அந்த ரிமூவ் வாட்டர் அந்த யூரின் போனதுக்கு அப்புறம் நார்மலா இருக்கு.
1: ஓகே,
0: அதனால எந்த ப்ராப்ளம் இல்லல்ல மேம்.
1: அதுதான் மாசி, நான் பேஷண்ட்டோட கண்டிஷன் தெரியாமல் நான் எதுவுமே இல்லைன்றதை நான் இங்கே உறுதியாக சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் பார்க்கலான்னு மட்டும் நான் சொல்லலாம். உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும், உங்களுடைய ரத்தத்தோட அளவுகளை பார்க்கணும், இதெல்லாம் ஓகேவாக இருந்து ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ஸ்டேட்டஸும் நல்லா இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை.
0: ஓகே மேம். மேம் அப்பாவுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நடக்கிறாங்க, கொஞ்ச தூரம் நடக்கும் போது அவங்களுக்கு கால் ரொம்ப உதற ஆரம்பிக்குது, முட்டி தூக்கி வைக்க.
2: நேர்களே, முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்கிறாங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் 4 மணி வரை கேட்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட விருப்பப்படுறவங்க, சந்தேகங்கள் உள்ளவங்க 044 இணைப்பு எண்ணோட 2986003 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 2952055544 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், நம்ம மூட்டுவாத நோய் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அதனோட சேர்த்து இதனோட ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டோட்டலி நம்மளுக்கு பழைய நிலைக்கு திரும்ப முடியுமா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பலாம். பட் என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்லியாகவே அதை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குரிய வைத்தியங்கள் எடுக்கும்போது ப்ராபப்ளி நீங்கள் டேப்லெட் எடுக்க ஆரம்பித்ததில் 1 or 2 days உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் முன்ன சொன்ன மாதிரியே நமக்கு அட்வான்ஸ் ட்ரக்ஸ் எல்லாமே கூட இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் பெட்டர் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ண முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு கொஞ்ச நாள் எடுத்துட்டு நம்ம நல்லா ஃபீல் பண்ணுறோம், நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எகெயின் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இது சுகர் பிபி தைராய்டு மாதிரி நாள்பட்ட வியாதி. ஸோ நாள்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் மாத்திரை எடுக்கிறதுனால இன்னொன்று என்னென்னா, ரெகுலராக நம்மளுடைய பிளட் டெஸ்ட்டையும் திருப்பி பார்த்துக்கணும். லைக் 1 in 3 months நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள் நார்மலாக இருக்கா, நம்ம டேப்லெட் எடுக்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்குமான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும்.
2: ஓகே டாக்டர். டாக்டர், இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது இந்த தேய்மானத்தில் எப்படியெல்லாம் உதவுது, அது எவ்வளோ முக்கியம்?
1: ஃபிசியோதெரப்பி வந்து நமக்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு அஜுவன் தெரப்பின்னு சொல்லலாம். நமக்கு கூடவே அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஜாயின்ஸ் வந்து பெயினில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுக்கும்போது இந்த ஜாயின்ஸ்னோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மூட்டு தேய்மானங்கள் இருந்து நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது, ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது பர்டிகுலர்லி ஜாயின்ஸ்னோட மொபிலிட்டி இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபிசியோதெரப்பி ஒரு அஜுவன் தெரப்பி, இது கூடயே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. இப்போ முன்ன ஒரு காலர் சொன்னாங்கல்ல, தோள்பட்டைகளில் எனக்கு வலி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நமக்கு இமீடியட்டாக ரிலீஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிசியோதெரப்பி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசியோதெரப்பியும் சேர்த்தே பண்ணலாம்.
2: ஓகே டாக்டர். நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் அவர்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபெற விரும்பினீங்கன்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட 2986003 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 2952055544 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டை பேசலாம்.

0: 3:49. ஹலோ டாக்டர், நீங்கள் சில முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா, சீனியர் கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட் அவங்களோட தான் இணைஞ்சிருக்கும். உங்களோட சந்தேகங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. இந்த முட்டியில வந்து சில நேரம் உட்காரும் போது நறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க முடியல, அப்படியே அந்த இடம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகுது அது சரியாவதுக்கு, அது எதனாலன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த கால் நரம்பு இல்லைங்களா, ஒரு சைடா அப்படி இழுத்துக்கிட்டே போவோம். அது யாரா பிடிச்சி இழுத்து விட்டாதான் நிக்கும், பயங்கர பெயினா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரியாயிருது. எதனால?
2: நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு வந்து கீழே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வலி வருது இல்ல சத்தம் வருதுன்னு சொல்றீங்க, அது வந்து மூட்டு தேய்மானம். உங்களுடைய நீ ஜாயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முட்டுகள்ல தேய்மானம் ஏற்படும் போது நீங்க கீழே உட்கார்ந்து எந்திரிக்கும் போதோ இல்ல மேல படிக்கட்டு ஏறி இறங்கும் போதோ உங்களுக்கு சிரமங்கள் வரலாம். இது தேய்மானம். நெக்ஸ்ட் நீங்க சொன்னது உங்களுக்கு
1: என்ன பண்ணலாம்,
2: என்னங்கய்யா சொல்லுங்க.
1: இல்ல
2: அது சொல்யூஷன்ங்கறத விட நீங்க வந்து முதல்ல ஸ்டேஜஸ் பார்க்கணும். பேசிக்கலா பண்ணணும்னா எக்ஸசைஸ், பிசியோதெரபி, அதாவது அந்த மூட்டுகள்ல உறுதியாக்கக்கூடிய ஸ்ட்ரெங்தனிங்

0: எக்ஸசைசஸ், நீ ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் அல்லது குவாட்ரிசெப் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை ரொம்ப நிறைய தேய்மானம் இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். செகண்ட், நீங்கள் சொன்ன கேள்விக்கும் இதே பதில் தான். உங்களுடைய பின் முதுகு எலும்புகள் தேய்மானம் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயமுமே தேய்மானம் சார்ந்த விஷயங்கள் மாதிரி தான் தோணுது.
1: தேங்க்யூ, நன்றிங்க, நன்றிங்க,
0: தேங்க்யூ.
2: டாக்டர், நாம அந்த ரெக்கவரி டைம் ஃபிசியோதெரபி பற்றி பேசியிருந்தோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்.
0: ஸோ எஸ், ஸோ ஃபிசியோதெரபி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஆக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது ஃபிசியோதெரபி பண்ணலாம். செகண்ட் திங் வந்து ஃபிசியோதெரபி மட்டும் பண்ணிட்டு டேப்லெட் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. டேப்லெட்ஸோடு சேர்ந்து ஃபிசியோதெரபியும் எடுத்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்.
2: ஓகே டாக்டர். ஒரு காலர், வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: பெரம்பூர் மாவட்டம் மணிமொழி பேசுவேன்.
2: சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம்.
3: எங்க வீட்டுக்காரருக்கு முதல்ல கழுத்து வலின்னு வந்தாரு. அது கழுத்து தேய்மானன்னு சொல்லிட்டு வாமிட்டு வர்றது, தலை சுத்தல் வர்றது, இது மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க, அவரு பிசியோதெரபி மாதிரி பண்ணிட்டு வந்தாரு. இப்ப வந்து கால் வந்து ரொம்ப வலிக்குது, முட்டி வலிக்குது, வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒமினி செல் தடவிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஜிபிடின்னு ஒரு 1500 அந்த ஊசி, ஒரு ஊசி வந்து 2 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறுத்த முடியாதுங்களா?
0: என்ன இன்ஜெக்ஷனுங்கம்மா?
3: ஜிடிபி 1500.
0: இல்லைங்கம்மா, அது என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா?
3: அது நரம்பு ஊசி, சட்டு ஊசின்னு ஆனா சொல்றாங்க. அந்த ஊசி போட்டாதான் என்னால வேலை செய்ய முடியுது, நடக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு.
0: ஓகே, ஸோ அவருக்கு என்ன ஏஜிங்மா, வயசு என்ன அவருக்கு?
3: 55.
0: ஓகே, ஸோ கழுத்து வலி பிளஸ் வேற என்ன சொன்னீங்கம்மா?
3: கழுத்து வலி வந்து தேய்மானம் சொல்லவும் பிசியோதெரபி பண்ணாங்க.
0: சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த மாதிரி சொன்னாங்களா?
3: முதுகு வலி, அதனால தேய்மானம் இருக்குது, அதனால நீங்க பிசியோதெரபி வச்சுக்கன்னு சொன்னாங்க. அது வந்து கேட்கல, மறுபடியும் கேட்கவே இல்லை.
0: சரிங்கம்மா.
3: அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் போனா பிசியோதெரபி சொன்னாங்க, அதுதான் பண்ணிக்கிட்டு வராரு. பிசியோதெரபி தான் பண்ணிக்கிட்டு வராரு, பாடி ஃபுல் செக்அப் மாதிரி.
0: ஓகே ஓகே.
3: இப்ப வந்து அந்த ஒமினி செல் வந்து வலிக்கிற நேரம் அந்த ஜெல்லு வந்து தடவிக்கிறாரு.
0: ஓகே, அது எங்கம்மா, கழுத்து பகுதியில தடவிக்கிறாங்களா?
3: ஆமா, கழுத்து, இடுப்பு.
0: ஓகே,
3: எங்க வலிக்குதோ அந்த ஜெல் வந்து தடவிக்கிறாங்க.
0: ஓகே,
3: இந்த ஊசி வந்து 2 வருஷமா போடுறாங்க. அது வந்து 2500 ஒன்னு இருக்குதுங்களா, 1500 ஒன்னு இருக்குதுங்களா?
0: ஓகே ஓகே.
3: அந்த ஊசி தான் சத்து ஊசி, ஆனா நரம்பு ஊசி, ஆனா வாரத்துல ஒன்னு தான் போடணும் அப்படின்றாங்க. ஆனா இவரு 2 ஊசி 3 ஊசி கூட ஒரு தடவை போட்டுக்கிறாரு வாரத்துல.
0: ஓகே, பேசிக்கலாக அவருக்கு வந்து நரம்பு பிரச்சனைன்னு சொல்கிறதுனால தான் அந்த நரம்பு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூக்கு போனீங்களாம்மா, உங்கள் டாக்டரை போய் திருப்பி கன்சல்ட் பண்ணீங்களா?
3: அதான், அவங்கள்ட்டே போயிட்டு வேற எங்கேயாவது யாராவது இருக்காங்களா என்னான்னு போய் பேசி பார்க்கலாம். வேற யாராவது
0: போய் ரிவ்யூ பண்ணுங்க, அவங்க பிரச்சனை இந்த இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றது கேளுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன அடுத்து பண்ணலாங்கிறத நீங்கள் கேளுங்க, சரிங்களா?
3: ஓகே,
0: தேங்க்யூ.
2: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 3:54 அந்த ஃபிசியோதெரப்பியோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம் டாக்டர்.
0: தேங்க்யூ. ஸோ ஃபிசியோதெரப்பி நான் சொன்னது தான், ஃபிசியோதெரப்பி இந்த மூட்டுக்கு மட்டும் இல்லை, சம்டைம் தசை பிரச்சனைகளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மயோசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை பிரச்சனைகளுக்குமே ஃபிசியோதெரப்பி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோமோ கூட அவங்க ஃபிசியோதெரப்பியும் சேர்ந்து செய்யும்போது அந்த உறுதித்தன்மை அதிகமாகும், அவங்களால இன்னும் கூட அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபிசியோதெரப்பி எஸ் ரொம்பவே நல்லது முடக்குவாத பிரச்சனைகளுக்கு, பட் கூட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும்.
2: தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ஜென்ரலாக நம்ம உடலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எலும்புகள் தேய்மானம் அடையாமல் கவனிக்க நம்ம இளமையிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்?
0: நம்ம கவனமாக சி, இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆக்சுவலி நம்ம கையில் கிடையாதுங்க. நம்ம ஏன், எப்படி, யாருக்கு, எப்போ வரப்போகுதுங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியாது. ஸோ இதுக்கு ப்ரையராகவே நம்ம எதாவது பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. பட் எல்லாருக்கும் சொல்கிறது தான், பேசிக்கலி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல லைஃப் ஸ்டைல், குட் ஃபுட், நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட், கொஞ்சம் மினிமல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் டு ஸ்ட்ரெங்தன் அவர் ஜாயின்ஸ். ஸோ நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட், இது இந்த இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் எல்லாராலையுமே கொஞ்சம் ஒரு பேசிக்கான நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலராக இந்த ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டடாக நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நான் ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்கலாமானா, அது கிடையாது. ஏன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், நான் சொன்னது தான், திருப்பி சொல்கிறேன், ஏன், எப்படி, யாருக்கு, எதனால்

0: பிகாஸ் இது ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் டிசீஸ். ஸோ ஃபஸ்ட்டே நம்மளால் டெஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ, பண்ண முடியாது. உங்களுக்கு சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ், நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட் அணுகி அதுக்குரிய டெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுங்கிறது இந்த வியாதிக்கு பொறுத்த வரைக்கும் கிடையாது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், கவுட்டி ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்ட்ரியா ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா என்ன?
0: யா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது எலும்பு தேய்மானம். பர்டிகுலராக எந்த ஏஜுக்கு வரும்னா, ஒரு 50+ உள்ளவங்களுக்கு, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். மூட்டுகளில் தேய்மானம் அல்லது மூட்டு எலும்புகளில் இருக்கிற, எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம கார்ட்டிலேஜ், கார்ட்டிலேஜ் தான் நம்ம மூட்டுக்கு அந்த லியூப்ரிகேஷன் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுனால வர்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நம்ம காமனாக யாருக்கு வரும்னா, பர்டிகுலர்லி ரொம்ப அதிகமான, எப்படி சொல்கிறது, யூரிக் ஆசிட் அமிலங்கள் நம்ம உடம்புல எக்ஸஸாக சேரும்போது வரதான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உணவு வகைகளில் நம்மளால் மாற்றிக்க முடியும், பர்டிகுலர்லி நான்வெஜ் ஐட்டம், பர்டிகுலர்லி ரெட் மீட்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கன், மட்டன், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தென் ஆல்கஹால், ஆல்கஹால் வந்து மெயினாக நிறைய ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் அமிலம் சேரும். ஸோ இந்த மாதிரி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு உணவு பழக்கங்களை மாற்றுறதுனால அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.
1: ஓகே டாக்டர்.
0: அதர்வைஸ் நம்ம ஃபுட் ரிலேட்டடாக இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு பெருசாக சேஞ்ச் பண்ணிக்கணுமானா கிடையாது. பட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கேஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும்.
1: தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த 3 to 4 நேரலை நிகழ்ச்சியில் நிறைய நேர்களோட கேள்விகளுக்கு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சூப்பராக பதில் சொன்னீங்க. வானொலி நிலையம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி, தேங்க்யூ.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் சூரியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

Oh yeah.

0: நேரம் மாலை 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான

திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தவறை உணர்ந்து திருந்துவது ஒன்றே வாழ்வில் தவறு நேராமல் திருந்துவதற்கான ஒரே வழி. மிஸ்டேக்ஸ் வந்து ஹேப்பன்ஸ், ஆனால் அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ சரியாக வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தான் நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜு அடுத்தடுத்த ஹைட்டு போயிட்டே இருக்கும். 4:03 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் டாபிக் என்னென்னா, நான் என்ன கேட்டாலுமே நீங்கள் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும், ஏன்ட்ட கேள்வியாக கேட்கக்கூடாது. நிகழ்ச்சியில் கலந்துக்க விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு எண்ணோட 2986-00-38 இந்த எண்ணில் பேசலாம். இன்னொரு எண் 2952-00-554 இந்த எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் யூத் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு தொடர்ந்து நிறைய நேயர்கள்கிட்ட பேசலாம்.

அழகான காலை பொழுதுல புத்தம் புது காலை மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவின் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பண்ணலாமா?
1: தடுமாறும் இடத்திலேயே தடம் பதிப்பதே தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கோட்டோட 4:11 நிறைய காலர்ஸ்கிட்ட பேச போகிறோம் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில். முதல் காலர் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
1: ராதாகிருஷ்ணன், ஆரம்பிச்சிடலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க?
2: நான் ஒரு கட்டட வேலை நடக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்.
1: என்ன
2: வேலை? நான் என்ன சாப்பிடல, சாப்பிடலாம் முயற்சி பண்ணலாம் சாப்பிடலாம் இருக்கேன்.
1: சாப்பிடறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணுவீங்களா?
2: நான் டீ குடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: என்ன டீ?
2: இதுல இலங்கை கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதை டிவியில போட்டு பார்க்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: டிவி பார்ப்பீங்களா, ரேடியோ கேட்பீங்களா?
2: நான் கட்டட வேலை நடக்குது, அதை கொத்தனார் வேலை பார்க்க மாட்டேங்கிறார், அவர் சத்தம் போடலாம்னு நினைக்கிறேன்.
1: கட்டிட வேலை ரெண்டாவது வருது, திரும்ப சொன்னா அவுட்டு. கட்டிட வேலையில என்ன நடக்குது?
2: பையங்க, ஸ்கூல் பையங்க எல்லாம் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறாங்க.
1: சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா?
2: நான் இப்பதான் சாப்பிடலாம்னு யோசிச்சு, ஆனா இப்ப சாப்பிட போறேன்.
1: சாப்பிடுறதும் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல.
2: ஓஹோ, ஆமா.
1: நன்றி சார், நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கே வி ஜெயசீலன் கொரமாண்டப்பட்டீங்க.
1: கே வி ஜெயசீலன், ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிங்க.
1: என்ன சாப்பிட்டீங்க
3: ஐயா? நாம மதியம் வரை வெளியூர் போயிட்டுருந்தியா?
1: அப்ப சாப்பிடலையா?
3: நாளைக்கு நான் வெளியூர் போற வேலை இருக்குது.
1: வெளியூர்ல என்ன வேலை?
3: ஐயா வங்கி பணியா.
1: ஐயோ வங்கி பணியா. நன்றிங்க ஐயா. வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: சிவசுப்பிரமணியன், ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாம் சார்.
1: சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி குட், நன்றி சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சம்பந்தமா சொல்லிட்டீங்க.
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: அன்பான அன்பாருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
1: ஆண்டனி நலமா இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா?
5: ஆரம்பிக்கலாம் சார்.
1: ஆண்டனி எங்க இருந்து பேசுறீங்க?
5: மழையே பெய்ய மாட்டீங்க சார், மழையை கொஞ்சம் அனுப்பி வைங்க சார். சென்னையில இருந்து மழையே பெய்ய மாட்டேங்க.
1: எந்த ஊர்ல இருக்கீங்க?
5: இப்பதான் சாப்பிட்டுட்டு நான் தூங்க போறேன். சரி, நிகழ்ச்சி
1: என்ன சாப்பிட்டீங்க?
5: தொடர் வண்டியில வரப்போறேன். மஞ்சள் இன்னைக்கு ஒரு ஒரு விசேஷத்துக்கு போனேன். அவ்வளவு சாம்பார் சாப்பிட நல்ல சைவ சாப்பிட அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க.
1: சாம்பார் பிடிக்குமா?
5: இதுக்குமே அந்த திண்டுக்கல் ஒரு ஒரு அருவி இருக்கு சார், திண்டுக்கல் ஒரு அருவி குட்லாடம்பட்டின்னு.
1: குளிக்க போயிருந்தீங்களா?
5: அதுக்கு விமானத்துல எனக்கு போகணும்னு ஆசை. நீங்களும் வாங்க.
1: வேற என்ன ஆசை இருக்கு?
5: எனக்கு இதுக்கு ஜுரம் சார், ரெண்டு நாளா ஜுரம். என்னை பார்க்க
1: இப்பதான் குற்றாலத்து குளிக்க போனீங்க.
5: எனக்கு ஊசி போட்டேன், ஊசியை கண்டாலே பயம் சார். நான் வந்து
1: உடம்பு சரியில்லையா?
5: எனக்கு வந்து விசேஷமே எதுமே நான் தான் சார் சாப்பாடு செய்வேன். சைவ சாப்பாடு நான் அவ்வளவு நல்லா பண்ணுவேன். எங்க வீட்டுல நான் தான்
1: சைவ சாப்பாடு பிடிக்கும். ரெண்டாவது தடவை சொல்றீங்களா?
5: அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். எல்லா சாதத்துமே நல்லா பண்ணுவேன். நான்
1: அதான் பதில் சம்பந்தமாவே சொல்றீங்களே.

0: நன்றி. ஆனா நல்ல ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க, சூப்பர். ராயப்பேட்டை வெங்கட், ஆரம்பிக்கலாமா?
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க வெங்கட், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு சார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி.
0: தங்கம் வாங்குறீங்களா?
1: சீனி பாத்தீங்கன்னா கடும் தட்டுப்பாடு, அதுவும் அதே மாதிரி.
0: அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது?
1: நேத்து பாத்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சுது, இன்னைக்கு வரா மாதிரி இருக்கு ஆனா வரல.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காய்கறிகள் பாத்தீங்கன்னா பீன்ஸும் இதுவும் கேரட்டும் பாத்தீங்கன்னா விளைச்சல் வேற கம்மி.
0: வேற ஒரு தகவல் சொல்லுங்க.
1: நாளைக்கு பையன் வந்து இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல்கோசரம் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: எங்க இருந்து பண்றாங்க?
1: இந்த ஸ்ரீலங்கா மேட்ச் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும் போது மழை வந்துச்சு, பிளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியா
0: கிரிக்கெட் பாக்குறீங்களா?
2: 4885 4885 4885. பட் உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேட்பேன், ரொம்ப நல்லா பண்ணுவீங்க.
0: பேட்டி
2: எடுக்கிறது நல்லா இருக்கு ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சந்திரசேகர். ஆரம்பிக்கலாமா?
2: டூ டேஸ் பிஃபோர் தான் நான் நினைச்சேன் விமல் ப்ரோ வந்தா நல்லா இருக்கும்னு. ஏதோ நான் நினைச்சது வந்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பி.
0: உங்க அன்புதான் என்ன வரவேச்சிருக்கு சந்திரசேகர்.
2: ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே
0: தேங்க்யூ. ஆரம்பிக்கலாமா?
2: போலாம் போலாம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பிடிக்கும்?
2: வீட்டுக்கு வரவங்களை வான்னு சொல்லுவேன்.
0: ஆமா, வேற என்ன சொல்லுவாங்க?
2: எங்க வீட்டு பக்கத்துல குழந்தை சூப்பரா விளையாடிட்டு இருக்கு.
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: எறும்பு ஊற கல்லும் தெரியும்ங்கிறது சிறப்பான பழமொழி.
0: உங்களை பத்தி கேட்டா பழமொழி சொல்றீங்க.
2: பாட்டி எனக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க.
0: அதுல ஒரு கதை சொல்லுங்க.
2: தட்டுலதான் நம்ம சாப்பிடணும்,
0: அது வந்து ஒரு பழக்கம். நீங்க ஒரு கதை சொல்லுங்க.
2: எனக்கு மிகவும் பிடித்த நிறம் நீல நிறம்.
0: ஏன்?
2: தென்னை மரம் ஒசரமா இருக்கு.
0: வேற என்னெல்லாம் தெரியுது?
2: வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா துடிப்போட செயல்படணும்.
0: யார் சொல்லி கொடுத்தா?
2: பல்லினுடைய நிறம் வந்து வெள்ளை.
0: வேற ஒரு தகவல் சொல்லுங்க.
2: விமல் ப்ரோ நம்ம ஆர்ஜிவா இருக்கிறாரு எஃப்எம் ரெயின்போல.
0: ஆமா, இது ஒரு தகவல் தானே.
2: வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா துடிப்போட இருக்கணும்.
0: நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திருக்கலாம் ஆன்சரை.
2: நீங்க
0: வணக்கம். ஓகே, ஒரு காலர் வந்தாங்க, வந்த வேகத்துல போயிட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க, நாம பேசலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டை நம்ம பேசலாம்.

0: ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

அழகான காலை பொழுதுல புத்தம் புது காலை மதிய நேரத்திலும் புத்தன்

நேரங்களிலும். இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஒளினால இங்க எல்லாமே தோழி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நான்கு மணி 30 நிமிஷத்துல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர காலரோட பேசிடலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் சென்னையில் ராஜேஷ் பெரியார்.
0: ராஜேஷ் பெரியார் இருந்து பேசுறாரு. ஓகே, நலமா இருக்கேன் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சமீபத்தில் உங்களை இன்டர்வியூலாம் கேட்டேன், ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது. பாட்டுகள் சார்.
0: ரொம்ப நன்றி சார். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா?
1: கண்டிப்பா சார்.
0: ராஜேஷ், என்ன ஒர்க் பண்றீங்க?
1: மத்தியானம் எங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு சிக்கன் 65.

0: யாரெல்லாம் சாப்பிட்டீங்க?
1: நேத்து நைட்டு மழை, நல்ல மழை.
0: எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க?
1: இப்பதான் டீ சாப்பிட்டேன்.
0: எத்தனை பேர் சேர்ந்து டீ குடிச்சீங்க?
1: அடுத்தது உங்களுடைய அந்த டார்கெட்டு, உங்களுக்கு கால் பதிவு எதுல இருக்கும்?
0: என்கிட்ட கேள்வி கேட்டு அவுட்டு. ஓகே, அலர்ட்டா இருங்க. அடுத்து உங்களோட டார்கெட் என்ன?
1: பசங்களாம் இப்பதான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.
0: ஓ, அதெல்லாம் டாஸ்க். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருப்பீங்களா? அது என்ன?
1: வண்டி கொஞ்சம் ரிப்பேர், சர்வீஸ் கூட்டு வந்துருக்கேன் இப்பதான்.
0: வேற வேலை என்ன பெண்டிங் இருக்கு?
1: மரத்துல ஒரே கிளி கத்திட்டு இருக்கீங்க.
0: சுத்தி வேற என்ன தெரியுது?
1: ஈவினிங் கொஞ்சம் வெளியே போறேன்.
0: என்ன வேலை?
1: நாளைக்கும் உனக்கு லீவ் விட்டாங்க.
0: லீவுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: இது புத்தகம் வாங்கிட்டு வரணும் போயிட்டு.
0: லீவுன்னா புத்தகம் வாங்கிட்டு வருவீங்களா?
1: அந்த காலர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா?
0: இப்ப சம்பந்தமா பதில் சொல்லிட்டீங்கல்ல.
1: ஐயோ, சாரி.
0: நன்றி நன்றி. ஆனா பரவாயில்ல, ரொம்ப நேரம் கொண்டு வந்துட்டீங்க கேம், ரொம்ப நன்றி. முன்ன இருந்ததுக்கு இந்த டைம் வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்துட்டீங்க.
1: நன்றி, கண்டிப்பா வாத்துக்க சார். தொடர்ந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி சார்.
1: நன்றி, வாத்துக்கள்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: இல்ல சார், ரொம்ப நாளா காணா. திருவட்டூர் பத்மாவதி ரெண்டு சாருக்கு வணக்கம்.
0: ரொம்ப நாளா காணுமா, கொஞ்சம் வேலையில இருந்துட்டேன், சரியா வர முடியல.
2: அன்புக்கு
0: நான் அடிமை, வந்துடுறேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? என்ன சாப்பிட்டீங்க?
2: மழை வர மாதிரி துணி காயுது.
0: எங்க காய போட்டீங்க?
2: பஸ் ஊருக்கு போலாமான்னு பாக்குறேன்.
0: எந்த ஊருக்கு?
2: மழை
0: வர மாதிரி இருக்கு, துணி காய போட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே, ரெண்டாவது வாட்டி ஏன் சொல்றீங்க?
2: நன்றி சார், நன்றி சார்.
0: நன்றிமா, ரொம்ப நன்றி பத்மாவதி அம்மா. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். குயில் கோபி.
0: குயில் கோபி கூவியே காட்டிட்டீங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு குயில் கோபின்னு யார் பேர் வச்சா?
3: எனக்கு தெரியாது சார்.
0: நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? எனக்கே
3: தெரியாதுன்னு
0: பேர் வச்சது யாருன்னா எனக்கே தெரியாதுன்னு தானே
3: சொன்னீங்க?
0: ஆமா, அது சம்பந்தம் தானே. தெரியாதுங்கிறது நான் யாருன்னு கேட்டேன், நீங்க தெரியாதுன்னீங்கல்ல.
3: வேற
0: பதில் நீங்க சொல்லணும், அதுக்கு சம்பந்தமா எல்லாம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. உங்க பேர் என்ன சொல்லிருந்தீங்க? குயில் கோபி. ஓகே, அடுத்த காலர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், ஓகே, ஆரம்பிக்கலாமா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மழை
0: பெஞ்சதா?
4: எனக்கு பிடிச்ச வந்து ஊதா கலர் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஊதா ஏன் பிடிக்கும்?
4: நிகழ்ச்சி வந்து நல்ல அருமையா இருக்கு சார். நிகழ்ச்சி
0: யார் நிகழ்ச்சி?
4: நான் மதுரைக்கு போலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்.
0: என்ன வேலை?
4: எனக்கு வந்து எந்த எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறுத்தி நிதானமா எழுதுவேன்.
0: அழகா எழுதுவீங்களா?
4: ஆமா, எங்க வீட்டுல வந்து ஒரு எங்க அக்கா அம்மா எங்களுக்காக ரொம்ப

0: ஒரு சேட்டை பண்றாங்க, அது எப்படிதான் சேட்டையை குறைக்கிறதுன்னு தெரியல.
1: எத்தனை பேரு
0: பக்கத்துல? பக்கத்துல வந்து ஆடு மாடு எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் ஓடுது.
1: வேற என்ன ஓடுது?
0: எனக்கு வந்து ரயில்ல பயணம் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: ட்ரெயின்ல போவீங்களா?
0: பூனைகள் நாய்க்குட்டி வீட்டுல வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது.
1: அனிமல்ஸ் பிடிக்குமா? நிறைய பேசலாம். நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து 044 இணைப்பு எண்ணோட 298603 8 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 2952 0554 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில இப்போ அன்பே ஆறு இறை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
1: சத்யநாராயணன், ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் நாளைக்கு போய் என்னுடைய பள்ளி நண்பர்கள் ராமச்சந்திரன், ஜெயச்சந்திரன் இவங்களை எல்லாம் போய் பார்க்கணும்னு இருக்கேன்.
1: மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு?
2: அடுத்த மாசம் ஹவுரா போகணும், கல்கட்டா போகலான் டிக்கெட் போட்டிருக்கேன்.
1: வேற என்ன பிளான் இருக்கு?
2: இன்னைக்கு நைட்டு மனைவி சப்பாத்தி குருமா பண்றாங்க.
1: சாப்பிடுற பிளான் தானா?
2: நாளைக்கு பெட்ரோல் வண்டி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும்.
1: பெட்ரோல் போட போறீங்களா, சர்வீஸ் விட போறீங்களா?
2: இங்க கோயம்புத்தூர்ல பிரிட்ஜ் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ், நீண்ட பிரிட்ஜ், இடி நாடு பிரிட்ஜ்.
1: எந்த ஊரு
2: கட்டியிருக்காங்க?
1: எந்த ஊர்?
2: தென்னமரத்துல காய் தேங்காய் அப்படியே கொத்து கொத்தா காய்க்குது.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரோஜா பூ அப்படியே நல்லா பூத்து குலுங்குது.
1: வேற என்னெல்லாம் தெரியுது?
2: இன்னைக்கு நைட்டு எப்படி துணி துவைக்கணும்னு இருக்கேன், துணி துவைச்சிடணும்.
1: என்ன வேலைலாம் இருக்கு?
2: நேற்று ரோடு போட்டாங்க, இன்னும் அது சரி பண்ணல, அப்படியே பள்ளம் பள்ளமா இருக்கு ரோடெல்லாம்.
1: அந்த வேலை மட்டும் பாக்கி இருக்கா?
2: எப்படி நாளை காலையில வண்டி கொண்டு சர்வீஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
1: வண்டி சர்வீஸ் ரெண்டாவது டைம் விடுறீங்களா?
2: ரெண்டு வாட்டி வந்துருச்சு இல்ல?
1: ஆமால.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி. சூப்பர் கேம் சார், இன்ட்ரெஸ்டிங்.
2: நன்றி, பாய் பாய்.
1: வணக்கம். வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்
3: சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
3: அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
1: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரம்பிக்கலாமா?
3: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
3: இப்பதான் வண்டியில போயிருக்கிறது சார்.
1: எங்க போறீங்க
3: சார்? இப்பதான் நான் வீட்டு மேல இருக்கேன் சார்.
1: வீட்டு மேல இருக்கீங்களா?
3: என்ன
1: பேசுறீங்க? என்ன சிரிக்கிறீங்க
3: சார்? என்ன
1: சொல்லன்ட்டு சிரிக்கிறீங்களா? நன்றி சார். நன்றி. வணக்கம்.
4: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நான் பயணங்குகிறேன் சபையினர் நடுவிலே. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி, நலமா இருக்கேன். ஆரம்பிக்கலாமா?
4: தாராளமாக.
1: ஒரு பாடல் பாடுங்க.
4: இந்த கோழி என்ன

0: மாதிரி கொக்கரிக்கிறது.
1: ஏன் உங்களை சுத்தி என்ன நடக்கு?
0: என்ன
1: போகுது?
0: தேநீர் நான் இன்னும் அருந்ததில்லையே.
1: நான் தேநீர் அருந்தினீங்களான்னு கேக்கலையே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வேப்ப மர காத்து, அரச மர காத்து, ஆலமர காத்து, பசும் சோலை.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் இன்னும் சாறு பிழிந்து.
1: பாடுவீங்களா?
0: இளநீர் இந்த நேரத்துல குடிக்கலாமா? பகல்ல குடிக்கணும். இந்த டைம்ல இந்த பையன் கேக்குறான் இளநீரை.
1: மழை பெய்தா?
0: ரோஜா பூ அழகா இருக்கிறது, அங்கேதான் பூத்து இருக்கிறது.
1: உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்கு?
0: அடடா அடடா, என்ன ஒரு அற்புதம்!
1: என்ன அற்புதம், என்ன பாத்தீங்க?
2: சொல்லுங்க
1: ஹேமா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
2: நான் நாளைக்கு கோயில் போலாம்னு இருக்கேன் சார்.
1: கோவில் போறது பிடிக்குமா?
2: என் பொண்ணு சண்டே வந்திருந்தா.
1: அவங்க பேர் என்ன?
2: என் பையன் பேரு சுதர்சன்.
1: பொண்ணு பேரு?
2: பேத்தி பேரு அனுஷ்கா.
1: வேற பேர் சொல்லுங்க.
2: நாங்க எல்லாரும் சண்டே அன்னைக்கு என் பொண்ணோட வெட்டிங் டேக்கு எல்லாரும் ஹோட்டல் போயிருந்தோம்.
1: எந்த ஹோட்டல்?
2: நான் வந்து மீனாட்சி காலேஜ்ல டிகிரி பண்ணேன் சார்.
1: எப்ப முடிச்சீங்க?
2: திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் சார்.
1: வேற எங்கெல்லாம் போலான்னு ஐடியா?
2: இன்னைக்கு காலையில அல்லிக்கா தொக்கு பண்ணேன் சார்.
1: நல்லா சமைப்பீங்களா?
2: பயங்கரமா இருட்டில் வருது, மழை வர மாதிரி இருக்கு சார்.
1: மழை வந்தா என்ன ப்ராப்ளம்?
2: நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு சார்.
1: சும்மா போய் தானே சொல்றீங்க?
2: கோயிலுக்கு போறேன் சார்.
1: கோயில் ரெண்டு வாட்டி போவீங்களா?
2: இதுல வந்து துணி எல்லாம் உலத்திற்கே எடுக்கணும் சார்.
1: துணி எடுக்கணும்னா மழை பெய்ய போகுதா?
2: சாயந்தரம் தான் போகலாம் இருக்கோம் சார்.
1: எங்க போறீங்க?
2: காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கணும். ஐயோ
1: சூப்பர். இல்ல இதுக்கு முன்னாடியே ரெண்டு வாட்டி வந்தீங்க, சரி ஓகே.
2: கோயில் வந்திருக்கு ரெண்டு தடவை.
1: முழுமையா சுற்றி வளை போட்டு தான் காத்திருந்தேன்.
2: நன்றி நன்றி சார்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ சார், இதா பேருந்து ஆனந்த் சார். விமல் சார் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். யாரு? ஆனந்தன்.
3: ஆமா சார்.
1: ஓகே ஆரம்பிக்கலாமா?
3: ஓகே சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்க ஆனந்தன்?
3: அம்மா ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க.
1: உங்களுக்கு ஊர் எங்க?
3: சென்னையில இருந்து ரொம்ப தூரம்.
1: சூப்பர்ல. ஊர் என்னன்னு கேட்டேன், சென்னையில இருந்து ரொம்ப தூரம்னு சொல்லிட்டீங்க.
3: தேங்க்யூ சார்.
1: நன்றி சார். நன்றி ஆனந்தன். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: கலா சொல்லுங்க. கலா
4: ஃபர்ஸ்ட் லைன் வந்து கரெக்ட் ஆயிச்சு.
1: ஓகே ரைட். அதான் நீங்க உங்களை கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணிட்டோம்
4: சார். இங்க திருவிழா சார்.
1: ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாம் சார்.
1: திருவிழாவா?
4: இல்ல சார்.
1: உங்க ஊர்ல
4: திருவிழாவான்னு? சார் இனி வேலை பாக்க மழை வந்து சார்.
1: என்ன வேலை பாக்குறீங்க?
4: சிரிச்சிட்டு
1: பேசினா டைம் எடுத்து அவுட் இல்ல. ரொம்ப நன்றி கலா. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: ராஜலட்சுமி வெஸ்ட்.

0: தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: ராஜலட்சுமி சொல்லுங்கம்மா, ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கலாம்.
1: சொல்லுங்கள் ராஜலட்சுமி, என்ன பண்ணுறீங்க?
0: ஒரே மழை பெய்யுது.
1: எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க?
0: அருவாமனை அறியவே மாட்டேங்குது.
1: சாணம் பிடிக்கலையா?
0: நாளைக்கு பிரதோஷம் கோயிலுக்கு போகணும்.
1: எந்த கோவில்?
0: சாயந்தரம் காப்பி டிஃபன் ஆயிடுச்சுது.
1: வேற என்ன வேலை இருக்கு?
0: இந்த கல்யாணத்துல ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்.
1: ஏன்?
0: துணி காயவே மாட்டேங்குது.
1: ஏன் மழை பெய்தா?
0: பீரோ சாவி காணா போயிட்டுது.
1: ஐயோ, கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா?
0: கிரைண்டர் வேலை செய்ய மாட்டேங்குது.
1: வேற என்னெல்லாம் இருக்கு பிரச்சனை?
0: புத்தகம் படிக்கணும்.
1: ஓகே, என்ன புத்தகம் படிப்பீங்க?
0: நாளைக்கு ஒரு திருமணம், அதுக்கு போகணும்.
1: திருமண வீடு ரெண்டு தடவை போறீங்களா?
0: ஜாக்கெட்டு சரியா ஒத்து வரமாட்டேங்குது.
1: ஏன்?
0: பணம் கையில இல்ல.
1: என்னாச்சு பணத்துக்கு?
0: நேத்தி ஒரே சத்தம் சண்டை பக்கத்து வீட்டுல.
1: எதுக்கு?
0: என்னன்னே தெரியல.
1: சூப்பர்மா, நல்ல ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சு கொண்டு வந்தீங்க, நன்றி.
0: நான் சொல்லலாம் நினைச்சா 500 ரூபா நோட்டுக்கு பணமே சில்லற கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது ரிலேட்டிவா வந்துருமேன்னு யோசிச்சேன். ரொம்ப சந்தோஷம் சார். நான் காத்தாலையில இருந்து எதுவுமே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவே முடியல. இப்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
1: நன்றிமா, சூப்பரா ஆடினீங்க. நிறைய கேள்விகளுக்கு கொண்டு போயிட்டீங்க பதில. சூப்பரா ஆடினீங்க.
0: நல்லது சார், நல்லது.
1: வணக்கம்
2: சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
2: காஞ்சிபுரத்துல
1: எப்ப குடிச்சீங்க?
2: வண்டியில போய் வந்தேன்.
1: எங்க போயிட்டு வந்தீங்க?
2: போர்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார்.
1: யாரு?
2: நேத்தன் திருநெல்வேலி போயிருந்தேன்.
1: எதுக்கு போயிருந்தீங்க?
2: இப்பதான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார்.
1: என்ன பாட்டு?
2: இப்பதான் பூ வாங்கிட்டு வந்தேன்.
1: என்ன வேலை எல்லாம் பாத்தீங்க?
2: இப்ப போட்டோ தொடச்சிட்டு இப்பதான் பூ வாங்கலாம்னு போறேன் சார்.
1: பூ ரெண்டு தடவை வாங்குறீங்களா? நெருளை நிகழ்ச்சியில வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். நேரம் சரியா 4:55. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசின ராதாகிருஷ்ணன், கே வி ஜெயசீலன், கே சிவசுப்பிரமணியன், ஆண்டனி, வெங்கட், சந்திரசேகர், ராஜேஷ், பத்மாவதி, கோபி, முருகன், சத்யநாராயணன், ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, மந்திரமூர்த்தி, ஹேமா, ஆனந்தன், கலா, ராஜலட்சுமி, மாடசாமி, இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, முருகன் அவர் வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பாம்பே படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரிலே இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாம்பே படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் மாலை 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவிக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்கு

தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியாவின் துருவ் ஜுரல் சதமடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதீதி பொர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முதல் பாடல் வாழை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டேன் 101.4.

0: திட்டமிடும் ஆயாச்சோ நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் நிலம இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க சந்திரசேகர், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். மேம், க்வெஸ்சன் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: ஓகே, ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா வேற்று கிரகத்துல இருந்து?
1: ஆமா மேம்.
0: அவங்க நம்ம சென்னைக்கோ இல்ல நம்ம ஊருக்கோ வந்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க?
1: இவங்கெல்லாம் என்னடா இப்படி டிரெஸ் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா போட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு டிரெஸ் அப்படிங்கறதே வேற மாதிரி தானே இருக்கும். நம்ம டிரெஸ் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அவங்க சாப்பிடவே மாட்டாங்க.
0: வணக்கம். ஏசோட நேர்கள் மெசேஜ் பண்ணலாம் சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும். அடுத்த நேர்கள் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: சார், அவங்க நம்பர் பண்ணாச்சுங்க, நம்ம ட்ரெஸ் போனா ஆச்சரியமா நினைப்பாங்க. இல்ல, நீ நாங்க போற ட்ரெஸ் நீ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. நம்ம வந்துச்சுன்னா, ஐயோ, நம்ம அவங்க போற ட்ரெஸ் நம்ம போல நம்ம நினைச்சுப்போம். சாப்பாடு ஒண்ணு அவங்க வித்தியாசமா சாப்பிடலாம், அவங்க சாப்பிடவே நம்ம பண்ண முடியாது. அவன் நம்ம சாப்பிட மட்டும் அவங்க கேட்பாங்க, ஏன் நீ இந்த உணவு சாப்பிடுங்க, நாங்க சாப்பிடுது இல்லை அப்படின்னு
0: சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ,
2: நன்றி.
0: அடுத்த நேரத்துல வணக்கம். வணக்கம். சரதபடியாக உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்க. பிரதீக்குமார் அவர்களுடைய குரலில் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து.

0: 5:14 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுகிட்டே இருக்கோம். எஸ், ஏலியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றதான் கேள்வியாக கேட்டிருந்தோம். அடுத்த நேர் யார் எங்கன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம் மீனா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் அருமை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தாண்டி ஏலியன்ஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்றது தான். அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ
1: ஹலோ, சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெரம்பூர்ல இருந்து சிவா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், இப்போ ஒருவேளை ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு
1: வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கிடைக்க மாட்டேங்குது.
0: அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா வந்து என்ன நினைப்பாங்க, நம்மள எல்லாம் பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அவங்களாம்? தொடர்ந்து 9860003 8 மற்றும் 9552055 4. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில்

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வேற்று கிரகவாசிகள்
3: வந்து நம்மளுடைய சென்னைக்கோ நம்ம
2: வீட்டு கல்வெட்டுல இருக்கிற
3: ஆசிரியர்
2: அது உண்மைங்கிறது

0: நம்ம கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. சொல்லுங்க சார், வேற்று கிரகத்துல இருந்து வேற்று கிரகவாசிகள் வந்து நம்மளுடைய சென்னைக்கோ நம்ம
1: வீட்டுல
0: இருக்காங்க இல்ல, அப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம மனுஷங்க எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க?
2: சென்னையில நம்ம மேடம் எல்லாம் சுடிதார் போடுவாங்க, பேண்ட் போடுவாங்க, மேல பனி போடுவாங்க. பாக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் மேடம். நம்ம அவங்க ஒரு வித்தியாசமா இருப்பாங்க மேடம்.
0: கேக்குறேன்
2: சார். சரி மேடம், வாய்ப்பு. நன்றி மேடம்.
0: தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்.
3: குட் ஈவினிங். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து
0: சொல்லுங்க. ஹேமலதாம்மா, ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுங்க. நல்லா
3: இருக்கு. அந்த வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க நம்மள எல்லாம் பார்த்து என்ன இது, வெந்ததும் வேகாதுமா, அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா அறக்க பறக்க ஓடுங்க, இப்படி தெரிஞ்சதே நாரும் தோலுமா துணிய தொங்க போட்டுட்டு போறீங்க, ஒருத்தர் கூட பொறுமையாவே போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஆச்சரியமா நம்மள பாத்துட்டு
0: இருக்கோம். நிதானமா இருக்க மாட்டீங்களேமா அப்படின்னு
3: என்ன மாதிரி இயற்கையா சாப்பிடாம எதத்தையோ பண்ணி பண்ணி என்னத்தையோ இவ்வளவு பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் சென்னையில பறிச்சு பறிச்சு அப்படியே அழகா சாப்பிடுவோம்.
0: இதுவரையும் சொன்னவரை கரெக்ட். இந்த பாத்திரம் விளக்குறதுல வந்து நீங்க பாரு,
3: ஏன்னா வந்து அத்தனையும் சமைச்சு போட்டு அதை திருப்பி கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ள
0: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் உற்சாகமா இருக்கேங்க.
0: சொல்லுங்க.
4: அதாவது ஏற்கனவே
0: தெரிஞ்சாங்க. அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கபாலி திரைப்படத்திலிருந்து மாய நதி என்ற அழகான பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: 5:30 ஆயிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டே இருக்கும். ஒருவேளை ஏலியன்ஸ் வீட்டு கிரகத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய பூமிக்கு வந்து நம்மளோட சென்னைக்கோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய வேலை பார்க்குற இடத்துக்கோ வந்தால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றது தான் பேசிக்கிட்டே இருக்கும். பத்மா சவுந்தரராஜன் வீட்டு கிரகவாசிங்க வந்தால் சென்னை டிராஃபிக் ஜம்மை கண்டு பயந்து ஓடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மில்கிராஜ் சாலவாக்கிட்டருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணன் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மேடை ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய மாலை வணக்கம், வாழ்த்துக்கள் மீனா மேம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பத்மாமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கம்மா, சொல்லுங்க.
2: சென்னைக்கு வந்தா எப்படி வரணும்?
1: இப்போ வேற்று கிரகத்துல வேற்று கிரகவாசிங்க எல்லாம் இருக்காங்கல்லம்மா, அவங்க எல்லாம் வந்து நம்ம மனுஷங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க?
2: அவங்க வந்து அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்மள பார்த்து அவங்க என்ன பண்ணணும் ஃபேன்ஸ் ஒன்றும் புரியல.
1: சரி பரவாயில்ல, விடுங்க. நம்மளாம் பார்த்து எவ்வளோ அன்பானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க.
2: அன்பாங்க நினைப்பாங்க. நான் என்ன நினச்சிருந்தேன் தெரியுமா, சென்னையில் உள்ளவங்களாம் நல்லா ஃபேன்ஸ் இதை போட்டுக்கணும் பாத் போட்டுக்கணும் வருவாங்க. நம்ம வந்து அங்கேருந்து வந்து உங்க ஒரு பாவடத்தை அவங்க கேட்டுக்கணும், டைம் இந்த பிள்ளை உட்காந்து ஸ்டார்ட்டாக என்ன ஆகும்
1: வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-338 மற்றும் 299-525-554. அடுத்த நேயர்களை வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க மேடம்.
0: வேற்று கிரகவாசிங்க இருக்காங்க இல்லையா?
1: என்னமா?
0: வேற்று கிரகவாசிங்க.
1: ஆமா.
0: அவங்களா நம்மளோட பூமிக்கு வந்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க?
1: நம்மளை பத்தி என்ன, நம்மள மாதிரி இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க.
0: ஓ, நம்மள மாதிரி இல்லையேன்னு பொறாமப்படுவாங்க.
1: பொறாமப்படுவாங்க. நம்மள மாதிரி கற்பனையா சொல்றீங்க.
0: ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். அடுத்தபடியாக ரெண்டு திரைப்படத்துல இருந்து மொபைலா மொபைலா என்ற அழகான பாடல்கள்

0: 37 நிமிடம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் தள்ளி கிராமத்துல இருந்து மாயக்கணன் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இப்ப வேற்றுக்கிரகவாசி வந்து முத அவனை பார்த்து நம்ம ஓடுவோமா? நம்மள பார்க்க அவன் ஓடுவான்.
0: என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு? சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சொல்லவே நிறைய பேர் வந்து உடை சார்ந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எப்படி இந்த பரபரப்பான ஒரு சூழலில் வந்து ஒரு நிதானம் இல்லாமல் வந்து மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஏலியன்ஸ் நினைக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேர் பார்ப்போம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ஆனந்த் சைதாபேட்டில்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நம்ம சாப்பாடே நம்ம உடையும் பண்ணிடுவாங்க மேடம்.
0: சாப்பாடே உடையும் தான்.
2: ஆமாம் மேடம்.
0: சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ மேடம்.
0: சாப்பாடு, உடை, நம்ம வேக வேகமாக போகிறது, டிராஃபிக் ஜாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. நீங்களும் யோசிங்க, யோசிச்சு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: மணி 44 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களோ வணக்கம். வணக்கம், ஹலோ, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராசு பேசுறேங்க. தேசகிரக வாசிகள் அப்படின்னு ஒருத்தர் இறங்கினாங்கன்னா ரெண்டு நாள் இருப்பாங்க நம்ம பூமியில.
0: ரெண்டு நாள்
1: என்ன விட்டுருங்கப்பா, நாங்க எங்க ஊருக்கு ஓடி போறோம்னு
0: விட்டுங்கப்பா, எங்க ஊருக்கு ஓடி போயிடுவோம்ன்றாங்க. ஏன் அப்படி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: அங்க வந்துருந்தாங்க. இப்போ இதே வந்து 100 ஆண்டுக்கு முன்னால நம்ம இருந்ததுக்கும் இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
0: ஆமா,
1: அந்த மாதிரி இல்லையே, எங்களுக்கு சர்வ சுதந்திரம் இல்லாத மாதிரி ஆயிடும். ஆமா, மலை மலை ஏறுவாங்க, குதிப்பாங்க, காட்டுல போடுவாங்க, அந்த காட்சி எல்லாம் இல்லீங்களா இப்போ?
0: கரெக்ட் தான். சூப்பர் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ.
1: தேங்க் யூ.
0: அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: மேடம்
2: இது கான்செப்ட் சொல்லுங்க.
0: வேற்று கிரக வாசிங்க இருக்காங்க இல்லையா? வேற்று கிரக வாசி ஏலியன்ஸ்.
2: ஆமா, ஏலியன்.
0: அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்தாங்க, நம்மள எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க?
2: வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க சார்.
3: மறப்போ மன்னிப்போ அந்த மாதிரி நான் டிராஃபிக்கே கேக்கல.
0: ஓகே, வேற்று கிரகவாசிங்க இருக்காங்கல்ல?

0: வேற்று கிரகவாசிங்க, ஏலியன்ஸ்.
1: ஏலியல்,
0: ஏலியன், ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிங்க. அவங்க நம்மள வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? வேண்டுகோள், நீங்க கால் பண்ணும்போது உங்களுடைய வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பாடல், யாரடி நீ மோகினி, திரைப்படத்திலிருந்து.

0: 53 நம்ம மாயாச்சு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜெய் இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
1: இந்த சின்ன வயசுல நாம எப்படி என்ன தெரியுமா மேடம், இந்த சின்ன வயசுல வந்து இந்த கமல கட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட மேடம் எனக்கு வயசு 59, எங்க போனாலும் அந்த கமல கட்டு எங்க வைக்கிறதுன்னு பாப்பேன் மேடம். ஆமா, இன்னும் இப்ப கூட எனக்கு அந்த ஆசை இருக்கு மேடம்.
0: ஓகே சார், பை. ஓகே, அப்ப கமர் கட்டு சாப்பிடுறத பாத்துட்டு ஏலியன்ஸ் எனக்கு ரெண்டு கமர் கட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர்களை வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்மா. நல்லா போயிச்சு நிகழ்ச்சி, நல்லா இருக்குமா.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
2: நான் மீனா மேடம் தானம்மா?
0: ஆமா ஆமா.
2: வாழ்த்துக்கள்மா. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வருவாங்கம்மா, வந்தாங்கன்னா நம்மளோட இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை மதம், இவ்வளோ கலாச்சாரம், இவ்வளோ இது, இந்த தேசம் வந்து கண்டிப்பாக போற்றப்பட வேண்டியது தான். அவங்களுக்கு இவ்வளோ சச்சரவுகளில் இந்த இப்படி ஒரு தேசம் வந்து இவ்வளோ உலகமே வைக்கிற அளவுக்கு இருக்க, இத்தனை கோடி மக்களை அப்படின்னு அவங்க வியந்து பார்ப்பாங்கம்மா.
0: ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச்.
2: நம்மளோட தேசத்தை. ஆமாம்,
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க புதுசா ஒரு தலைப்பு சொல்லிருக்கீங்களே,
0: சொல்லுங்க.
3: வர காரணம் என்னன்னு கேப்பேன் மேடம். உங்களுக்கு தமிழ் பிடிச்சிருக்கா? எப்படி மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? எதனால நீங்க வந்தீங்க?
0: அவங்கள்ட்ட கேள்வி கேப்பீங்க?
3: ஆமா,
0: சூப்பர், சிறப்பு சிறப்பு சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: ரைட், ஓகே மேடம்,
0: தேங்க்யூ. எப்படி நம்ம ஏலியன்ஸ் கிட்டே வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன விசேஷம், என்ன வேணும் உங்களுக்கு, எங்கள் மனுஷங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்கள் மொழி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாத மொழியிலே வந்து பேசுவார் அப்படின்னு இருக்காரு. இது எல்லாமே கற்பனையினாலும் கேட்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மெசேஜ் பண்ண கால் பண்ண நேர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே காரணம் இன்றி நான் சிரித்தேனே என்றதற்கான பாடல். இந்த பாடலோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தெரிவித்துள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூறியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது.

0: துரு ஜுரேல் சதம் அடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

குட் ஈவினிங் சென்னை, யூ ஆர் லிஸ்னிங் டு எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் இட் இஸ் டிரைவ் டைம் பேசன் மியூசிக் வித் மீ அஜய் ரேகா டில் 7 PM டுடே. அண்ட் எஸ், டுடே இஸ் மண்டே and we are all in Monday blues, so that I will play some good tracks to soothe your Monday blues. No worries, Tuesday, Wednesday, Thursday, Friday, just 4 more days, then we can witness our beloved Saturday. Fine. And coming our first track for today would be from Alana Miles, Black Velvet. Here goes the track. Listen to music and enjoy, my dear lovable listeners.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம், வெஸ்டர்ன் மியூசிக் டில் 7 PM டுடே. அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் வுட் பி ஃப்ரம் லிலி வைனிஸ் லாலிபாப். ஹியர் கோஸ் அ ட்ராக். லிசன் டு மியூசிக் அண்ட் என்ஜாய். So I let it. Little whiny is lolly.

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:16 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு Drive Time, Western Music, and coming up next track is from Beatles, Bise Mucho. Here goes the track, listeners.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு ட்ரைவ் டைம் வெஸ்ட் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. நவ் டு வார்ட் ஆஃப் த மண்டே ப்ளூஸ். யூ கேன் கீப் டாஸ்க்ஸ் லைட், டூ சிம்பிள் ஷோஸ் ஆர் செக் இமெயில்ஸ் ஃபர்ஸ்ட், சேவ் பிக் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் டியூஸ்டே தட் இஸ் டுமாரோ, and plan an evening reward, that is you pick a nice dinner, a favorite show or a chat with a friend to look forward to after work. Yes, by these tips you can ward off your Monday blues, and you have to start your Monday right. Play good music. Yes, I'm there for you to ward off your Monday blues. And coming up, next track is from Usher, OMG. Here goes the track. Listen to music and enjoy.

வெல்கம் பேக். யூ ஆர் லிசனிங் டு எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் அண்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு வாட் ஆஃப் திஸ் மண்டே ப்ளூஸ். யூ ஹாவ் டு ஆக்சுவலி prepare beforehand. Yes, a little bit preparation beforehand. That is if you do finish Friday strong. If you finish your Friday strong, clean your desk and list your top goals before you log off for the weekend, so that you can be strong on Monday and you can ward off the Monday blues. And coming up next track, what you are going to hear is Katy Perry's Hot and Cold. Here goes the track. Listen to music.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ சாட் பாக்ஸ்.
1: உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்க விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. உங்க விருப்ப பாடல்களை ப்ளே பண்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு தோழி மீனா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் முளைத்தது என்ற பாடலோடு ஆரம்பிக்கலாம். எஸ் இஸ் ரெயின்போ 101.4.

மாயாச்சு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ராமகிருஷ்ணன் கொள்மங்குண்டாலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ரெக்க திரைப்படத்திலிருந்து கண்ணை காட்டு போதும் என்ற பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து உண்ணாவிட்டாய் யாரும் எனக்கு இல்லை என்ற பாடல், அப்துல் காதர் அவர்களுக்காக.

17 நிமிடம் நிகழ்ச்சியில் நடத்த பாடல் செல்வம் பொம்பி நாயக்கன்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் கிழக்கு சிமையிலே திரைப்படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே என்ற பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் அம்பத்தூர் ரவி அவர்களுக்காக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து இதுதானா என்ற பாடல். இதை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கண்ணம்மா
1: கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலியமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

7:40 ஆயாச்சு. ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுக்காக கில்லி திரைப்படத்திலிருந்து அர்ஜுன ரிவில் என்ற பாடல்.

7:55 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக. என்ன நினைச்ச என்ன நினைச்ச என்ற பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து. இதோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நட்டு தான் திஸ் இஸ் மீனா சென்னிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோ மொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும், இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில்

அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ருமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக். டைம் இஸ் ஷார்ப் 8:11 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்ட் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஐ ஆம் யுவர் ஆர்ஜே ரேகா ஹியர் டில் 9 PM டுடே டு என்டர்டெயின் யூ வித் சம் வண்டர்ஃபுல் ட்ராக்ஸ் டு வார்ட் ஆஃப் யுவர் மண்டே ப்ளூஸ். யூ நோ டு வார்ட் ஆஃப் த மண்டே ப்ளூஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் மண்டே டோன்ட் டூ எனி ஒர்க் தட் இஸ் டூ ஹெக்டிக் ஆர் சம்திங் லைக் தட். ஜஸ்ட் செக் த மெயில்ஸ், ஜஸ்ட் பி லைட் அண்ட் யூ கேன் டூ யுவர் மேஜர் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டியூஸ்டே அண்ட் டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே. ஜஸ்ட் 4 more days அண்ட் யூ ஹாவ் யுவர் சாட்டர்டே கம்மிங் அப் அண்ட் த நெக்ஸ்ட் ஆக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் Christina Perry's 1,000 Years and it's a request from Ratnam from Coimbatore.

வெல்கம் பேக். ஐ ஹோப் ஸோ போனியம்மன் மேடு வன கணேஷன் என்ஜாய் த ட்ராக். அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ லைக்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட் ஆன் ஃபேஸ்புக் பேஜ். போனியம்மன் மேடு வன கணேஷன், ஹரி ராம் அண்ட் பி கே ஹிதேந்திர தாஸ், மைலேஷ் மைலேஷ் சாய், மனோகர் சாய், ஸ்வப்னா அண்ட் சாக்ஷி ஜெயின். Yes, you have liked the post, but you have not given me a request of a track to play for you, Sakshi Jain. Fine, I will take the liberty and I will play any track for you. And the track what I'm going to play is Alec, from Alec Benjamin, Let Me Down Slowly. And it is a request from Suhasini. Hi, this is Padmavati. Oh, she has messaged in a different Facebook, or I don't know. I know only Padmavati from Puducherry, and the message what I've got is from Suhasini. Hi, this is Padmavati from Puducherry. Let Me Down Slowly by Alec Benjamin, and this is for you, Padmavati and Suhasini. The next track would be from Alec Benjamin, Let Me Down Slowly. Here goes the track. Listen to the music and enjoy. I love you lots.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பழகான பாடல்கள் கேட்க காத்துட்டே இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து கட்டு கட்டு கிர கட்டு என்ற சூப்பரான ஒரு சாங் கேட்டு இணைந்திருங்கள். தேவம் ரெயின்போ 101.4.

9:12 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்ற பாடல்.

9:19 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய குரலில் நிறைஞ்ச மனசு திரைப்படத்திலிருந்து பார்த்து போ என்ற பாடல்.

ஒன்பது மணி 31 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ராகுங்க நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் உயிரோசை திரைப்படத்திலிருந்து.

ஒன்பது மணி 36 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக்.

9:41 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல், பேரழகன் திரைப்படத்திலிருந்து காற்று என்பதா, காதல் என்பதா, கவிதை என்பதா சொல் என்ற பாடல்.

9:46 ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ஜெய் திரைப்படத்திலிருந்து மெது மெதுவாய் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.

50 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் ஹாரிஸ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா அவர்கள் பாடிய பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4, நேரம் 10 மணி 1 நிமிடம். கேட்கலுக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து காவிமன் நெஞ்சின் ஓவியமா என்ற பாடல் மற்றும் சங்கிலி தேவன் திரைப்படத்திலிருந்து காதல் உள்ளம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்.

10:10 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். கைராசி திரைப்படத்திலிருந்து அன்புள்ள அத்தான் வணக்கம் என்ற பாடல் மற்றும் எல்லோரும் இன்னாத் மன்னர் என்ற திரைப்படத்திலிருந்து என்ன அருமை காதலிக்க என்ற இரண்டு பாடல்கள்.

கண்களும் கவி பாடுதே தந்தி மத்த கதனிதக கண்களும் கவி பாடுதே தாதா தனிதா தனிதா கதா தனிதா தனிதா கதனித கதனிதா நிதமக கதனித கதனிதா கண்களும் கவி பாடுதே.

10:24 ரெயின்போ ரீவா நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து கனிய கனிய மழலை என்ற பாடல் மற்றும் இரும்பு திரைப்படத்திலிருந்து நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு பாடல்கள்.

10:31 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்திலிருந்து மற்றும் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான் மேய்காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே.

பத்து மணி 39 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவகாமி திரைப்படத்திலிருந்து மற்றும் ஆட வந்த தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூலு.
1: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
2: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
1: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
2: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
1: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேர்களே, இதுவரையும் நாம் கேட்டது ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி.

ரெயின்போ எஃப்எம் 101.4, நேரம் 10:59:30. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு 11:00 முதல் 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை பண்பலை, சென்னை ரெயின்போ பண்பலை. 102.1 திருச்சி எஃப்எம். 101 குமரி பண்பலை. 103 கோயம்புத்தூர் பண்பலை. 103.3 மதுரை பண்பலை. 100.4 வேலூர் பண்பலை. 101.6 கும்பகோணம் பண்பலை. 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. ஆயிரம் ஆசைகள் எண்ணத்தில் உள்ளது, அது என்னோடு மட்டுமல்ல உன்னிடத்திலும் உள்ளது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து ஏற்றி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. எங்கும் காணா எழிலோவியமாய் நீ, எப்போதும் அதிசயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தொடுக்கும் வார்த்தைகள் எல்லாம் வசந்தத்தை கொடுக்கும், உன் வரவோ எப்போதும் இதயத்தை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். உன்னோடு வாழவே இதயமும் துடிக்கிறது, உன் நிழலாக இருக்கவே மனமும் இயங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்றிய திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சின்ன சின்னதாய் ஆசைகள் எல்லாம் பல இருக்க, எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன், என் இதயத்தை எப்படி நான் உனக்கு எடுத்துரைப்பேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியது. உடன் பாடியுள்ளார் சுஜாதா, பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். கண்மை கொண்டு வண்ணம் தீட்டி மெய்யுரைக்க வேண்டாம், ஒரு பொய் சொல் போதும், என் இதயம் பொலிவு பெறும்.

அடுத்து வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. பூட்டி வைத்தாலும் பூக்கள் மனம் வீசும், அதுபோல்தான் இதயத்தை நீ சொல்லாமல் விட்டாலும் கண்கள் சொல்லிவிடும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்தூர், முரளிதரன் விழுப்புரம், அந்தோனி

ராஜ் காட்டுப்பாக்கம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ஆர் ரமா, தியாகராய நகர், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சக்திராம், தேனி ஹரிராம், ரங்கராஜன், தியாகராய நகர், வீரராகவன், மாதவரம், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

நேர்லே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாயும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

பிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பார்த்து

கேட்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டார்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் பூவை செங்குட்டுவன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

திரேசில் பக்தி பாடல்கள் கேட்டோம். கேட்கலாம் பொங்கும் மங்களம். மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகஸ்வரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கணேசச்சரணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் திலங் ஆதிதாளம்.

அடுத்து மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் நாசிகாபூஷணி, ஆதிதாளம், திசிரநடை.

நிறைவாக முரளிதர கோபாலா என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் மாண்டு ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகஸ்வரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம், பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.